கிரீடம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:40 கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் எங்க கூட இணைந்திருக்கிறாங்க உமாச்சந்திரன் வந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல பொன்னம்பலமும் இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு ரிஜினா வந்திருக்கிறாங்க பேருவழையிலிருந்து. ஹாயக்கா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாஸ்கரன் வந்திருக்கிறாரு. இதே போல ஹாய் அக்கா அன்பான காலை வணக்கம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மஸ்கேலியா அஜித் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் கிணிய மஹரூப் நகர் நசூர் வந்து இருக்கிறாரு. ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்பிக்கை கிராமத்திலிருந்து. இதே போல அன்பான காலை வணக்கம் ரிதா வந்து சொல்லிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிரு ராஜா அணிந்து சொல்லிருக்கிறாங்க. சந்தான் வந்திருக்கிறாரு, இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஹாய் அக்கா, ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்து எல்லோருக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபன் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடிச்சவங்க அதே போல உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755-001 அதே போல 0112-7755-111 கடைபிடிப்படுத்தலாம். ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். நீங்க கேட்டுட்டே இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

கொலைத்த பாடல் அது வாமனன் திரைப்படத்துக்காக. சூப்பரான ஒரு இனிய அழகான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். மழை பேட்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312 2775001 அதே போல 0312 2775111 கலைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் அன்பான இனிய காலை வணக்கங்களோடு பாதுக்க சின்னத்தம்பி வந்திருக்கின்றாரு. அதே போல துளசிங்க சின்னத்தம்பி எட்டையந்தோட்ட சிவாஜிலிங்கம் எல்லாருக்காகவும் பாடல் கேட்டு எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாரு. இதே போல கொழும்பு 13 இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற டிவிஷன் இன்றைய தினம் 11 பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களாம். சசிகுமார் ராஜகுமாரியின் செல்வ புதல்வன் டிலிவிஷன் இன்றைய தினம் டிவிஷான் இன்றைய தினம் 11 பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவங்களை வாழ்த்துறாங்க அம்மா அப்பா அண்ணன் தபிக்ஷன் அதே போல தம்பி கஷ்வின் மாமாமார்களான சந்திர செல்வம் அதே போல மாமி சசி கௌரி வினோத் இதே போல மச்சான் மாரல்களான அனுஷான் டிலுஷன் மோனிஷா வினுஷா எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. டிவிஷானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினூடாக சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்டாயிலோடு நோய் நொடியற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்து தெரிவித்திருந்தார் ஆதி மூலம். ஓகே, இதே போல அன்பான காலை வணக்கங்களோடு ரிஜினா வந்திருக்கிறாங்க. இந்த எல்லோரையும் இணைத்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல இனிமையான காலை வணக்கங்களோடு பத்மா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரோஜ்னா. அன்பான காலை வணக்கம் சகோதரி, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாகமே வாழ்த்துக்கள். ஹாட்டன் வழியிலிருந்து தங்க சுந்தரம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து முடிந்திருங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல நல்ல பல விஷயங்களை அழைப்பினூடாக பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

வாரணம் 1000 திரைப்படத்துக்காக அது சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கின்றோம். ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு அழகான ஒரு குழான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். வாரத்தினுடைய கடைசி நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு சந்தித்துக் கொண்டிருக்கணும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபேஸ்புக் ஊடாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் ஊடாக வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு இன்று நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அதே போல அழைப்பேற்படுத்துங்க வலிமையான தொலைபேசி இலக்கம் 0112 2770 1 அதே போல 0112 2770 1 கழிப்பேற்படுத்தலாம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாரு செல்வத்துறை நந்தகுமார் சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் வேதமுள்ள சிவகுமார், மனைவி மதி, மகன் விது, மகள் ஷைனிகா இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு சிவகுமார். இதே போல அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வாழ்த்துக்கள் சகோதரி நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேருவழி தர்கா நகர் இம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. ஜிஆர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதாவளை சுந்தரம் சகிலா சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் சீனு இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சீனத் பேகம் வந்திருக்கிறாங்க புத்தாளத்திலிருந்து. இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜியா சிஸ்டர் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேர்வழையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை நாசர் சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, சந்தோஷமான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள். பசறை அம்மணிமத்திலிருந்து ஜெகதீஸ்வரன் யோகா இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானு மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை விதி செந்தில்நாதன் மனைவி சந்திரா மகள் பிரவஸ்திகா லக்ஷ்மி மகன் அஸ்னத் எல்லோரும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சியோடு கிடைத்துக் கொள்கின்றோம். அக்கறைப்பற்று பாப்டெய்லர் நிசார் இணைந்திருக்கிறாரு அன்பான இனி காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முருகு பிள்ளை அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சார்லஸ் நேரம் காலை 6:10 நிமிடம்.

திரைப்படத்துக்காக பாடல்கள் வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ரபதுமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பாடுத்து கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் இணைந்திருக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்லி மாவு நலன் நிஷா வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. ஜியா நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அமைத்து இனிமே பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி சொல்லிருக்கிறாங்க, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாகவும் சொல்லியிருந்தாங்க. யோகேஸ்வரன் தரணிய கலையிலிருந்து இணைந்திருக்கிறாரு. ஸ்ரீ வாணி விலாஸ் சைவோனகத்தில் வசந்தம் கேட்டுட்டு இருப்பதாக வசந்தம் நேர்கள் அனைவருக்கும், அதே போல மனைவி கௌரி, மகள்மார்களான கமிதா ஸ்ரீ, அம்சுஸ்ரீ, தன்வயா ஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் உருக்காவிடவித்தி தமிழ்நாடு தோட்டம் ஆரம்பிக்கும் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தரணியா, அசீபா, மிஸ்மிதா, விஜயா எல்லோரையும் சேர்த்து பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரணிகல கிருஷ்ணவேணி, இனிய காலை வணக்கம் கொள்ளுமா இந்த ஸ்டீவன் ரயிலில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றாங்க யார் அப்படின்னு சொன்னால், 32வது பிறந்த நாளை ஷாமிலா இன்றைய தினம் ஹபுதாலையைச் சேர்ந்த ஷாமிலா இன்றைய தினம் 32வது பிறந்த நாளை சந்தோஷமாக விமர்சையாக கொண்டாட இருக்கிறாங்க. உங்களை வாழ்த்துறாங்க கணவர் ஹரிபிரகலாதன், அதே போல மகன் சித்தார்த்தன், மகள் ஆதிரா எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்ல இருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஷாமிலாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்ற வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நீண்ட ஆயுளோடு நோயினோடு அற்ற சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கின்ற நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 8 மணி வரைக்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க, அழைப்பை படுத்துங்க, பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க.

வானம் ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து வசந்த் எஃப்எம் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பவை குறிப்பாக அமெரிக்கா இலங்கை மீதான அந்த வரியை குறைத்திருக்கிறது. 12.5% காணப்பட்ட வரி இப்போது 10% குறைவது சம்பவம் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இது அரசாங்கத்தின் கொள்கை கிடைத்த வெற்றி என்பதாக இந்த விடயத்தை அதனூடாக நன்மை பயக்கின்ற

நன்மை பெறுகின்றவர்கள் தெரிவிக்கின்ற எங்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இந்த பலவந்தமாக அல்லது கட்டாயமாக வேலை கமர்த்தி அதனூடாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான தடை வைத்ததனூடாக இந்த நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் காணலாம். அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல இந்திய மீனவர்கள் தொடர்பான விவகாரம் குறித்து இப்போது வடகிழக்கு மீனவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கிறோம். அதேபோல இலங்கையில் திட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்தியா கிட்டத்தட்ட 10,000 வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு அவர்கள் நிதியுதவி வழங்கி அதனை செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் அந்த வீடுகளை அமைப்பதற்கான காணிகளை பெறுவதில் சிக்கல்கள் காணப்படுவதான விடயத்தை மையப்படுத்தி செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் மேற்கொள்ள நடவடிக்கை உள்ளதான விடயங்கள் குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பெருந்தோட்ட பகுதிகளில் 63 விதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக அல்லது அவர்கள் இந்த உணவு தொடர்பான விடயத்தில் போஷாக்கு தொடர்பான விடயத்தில் பாரிய குறைபாடுகள் காணப்படுவதாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது. சர்வதேச ஆய்வை மேற்கோள் காட்டி அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல மேலும் பல முக்கியமான செய்திகள். உயர்மட்ட ரஷ்ய தூதுக்குழு நாட்டுக்கு வருகை தர போகிறார்கள், அது குறித்தான செய்தி. அதே போல் நீதிபதியினுடைய வயதில்லை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்றும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவருடைய வயதிலை தொடர்பான விவகாரத்தில் இப்போது எதிர்த்தரப்புகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அது ஒருபுறம் இருக்க இப்போது இன்றைய தினம் பத்திரிகை வெளியாக இருக்கின்ற மற்றொரு செய்தி, நாட்டில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் 600,000 வழக்குகள் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கான விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருவதாக மற்றும் ஒரு செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது அதற்கான விசேட செயற்குழு ஒன்றை பார்லமென்ற செயற்குழு ஒன்று வேண்டும், அது தொடர்பான விடயங்களை ஆராய விடுவதாக ரஞ்சித் மதுபண்டர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என முக்கியமாக நீதிமன்ற கட்டமைப்பு அதனோடு தொடர்புடைய அரசாங்கத்தின் செயற்பாடு பல விடயங்களை அடிப்படையாக வைத்து செய்திகள் வெளியாகிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அதே போல தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இந்தியா மீண்டும் சில விடயங்களை வலியுறுத்தி இருக்கிறது. சசி தரூர் நாட்டுக்கு வருகின்றிருக்கிறார், அது அவர் தெரிவித்த கருத்துக்கள் என பல முக்கியமான தகவல்கள் வந்திருக்கின்றன. அதே போல இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீது தாக்குதலுக்கு எண்ணம் இல்லை, இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்து. அதே போல இந்தியாவில் மாணவர்கள் அரசுக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டம் இப்போது முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அவருடைய கோரிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவித்திருப்பதான செய்திகள் என செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த செய்தி இந்த தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் இவ்வாறு செய்திகள் தலைப்பிடுகிறது. அமெரிக்காவை தமன்னகிய சியேட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது காலம். 12.5 விதமாக அமெரிக்கா இலங்கை மீது அறவிடவிருந்த அந்த வரி 10 விதமாக குறைவடைந்திருக்கிறது என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி. இலங்கை மீதான அமெரிக்காவின் வரி குறைப்பு அரசாங்கத்தின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி, இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவு மேம்பாடு எனவும் ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை என்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுகுறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்க அரசு இலங்கை மீதான வரி விதிப்பை 12.5 வீதத்திலிருந்து 10% குறைத்துள்ளதை இலங்கை நிதியமைச்சு வரவேற்றுள்ளதோடு இதனால் இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவு மேம்படும் என்றும் நாட்டின் ஏற்றுமதி நடவடிக்கைகள் போட்டித்தன்மை கொண்டதாக மாறும் எனவும் தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் 60 நாடுகளின் மீதான வரி விதிப்பை அமெரிக்கா மீளாய்வுக்குட்படுத்திய போது கட்டாய அல்லது பலவந்த உழைப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுக்கும் நடைமுறைகள் தொடர்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் அதாவது USCR பிரிவு 301 கீழ் நடத்திய விசாரணைகளின் இறுதி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 18 நாடுகளுக்கு 10% தீர்வு வரையும் ஏனைய 42 நாடுகளுக்கு 12.5% தீர்வு வரையும் விகித்த தீர்மானிக்கப்பட்டது. தொழிலாளர்களை பலவந்தமாக ஈடுபடுத்துவதூடாக தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மீது வரி அதிகரிப்பு செய்யும் நடவடிக்கையில் கவனம் செலுத்திய அமெரிக்கா அரசு அதேபோல இலங்கை அத்தகைய பொருட்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தியதை அடுத்து இந்த 2.5% வரி குறைப்பை அறிவித்திருக்கிறது. 2026 ஜூலை மாதம் 10 இலங்கை அரசு விடுத்த வர்த்தமானியினூடாக பலவந்தமாக ஊழியத்தின் மூலம்
உற்பத்தி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் தடை செய்யப்படுவதாக அறிவித்ததோடு இம்மாத முற்பகுதியில் இலங்கையினால் USTR அலுவலகத்துக்கு வலுவான காரணிகளும் விளக்கங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் இலங்கை 12.5% வரி பிரிவிலேயே சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ராஜதந்திர மற்றும் கொள்கை ரீதியான நடவடிக்கைகளால் இலங்கை 10% வரி பிரிவுக்குள் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. இதன் மூலம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா மற்றும் கம்போடியா போன்ற இலங்கையின் முக்கிய போட்டி நாடுகளுக்கு இணையான வரி விகிதத்தை இலங்கையும் பெற்றிருக்கின்றது. இந்த வரிச்சலுகை இலங்கையின் கைகொள்ளப்படும் நியாய வர்த்தகம், பொறுப்புடைமை வாய்ந்த வர்த்தக நடைமுறைகள் மற்றும் சர்வதேச தொழில் தகைமைகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஏற்றுமதி வர்த்தக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாட்டின் மிகப்பெரிய ஏற்றுமதி வருவாய் ஆதாரமாக ஆடை தொழிலின் போட்டித்தன்மையை பாதுகாப்பதற்கு குறிப்பாக நாடு முழுவதும் பெருமளவிலான பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வரும் இத்தொழில்துறையினை ஸ்திரத்தன்மைக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் இது இன்றியமையாததாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் 10% தீர்வு வரி பிரிவுக்குள் இலங்கை உள்ளடக்கப்பட்டமைக்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கும் முக்கிய அதிகாரிகளுக்கும் ஒன்றிணைந்த ஆடை சங்கங்கள் மன்றம் தனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். 18 அமெரிக்காவின் 10% தீர்வு வரி பிரிவுக்குள் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் பாராட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருக்கிறது. இந்த இரண்டாம் பாகத்தில் இலங்கையால் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பின்னர் இலங்கை 10% வரி பிரிவில் உள்ளடக்கப்பட்டிருப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் அறிவித்திருக்கின்றது. கட்டாய உழைப்பின் மூலம் செய்யப்படும் பொருட்களை இறக்குமதி செய்து தடை செய்யும் சட்ட நடைமுறைகளை அமுல்படுத்துவதற்கான திறன் மற்றும் அந்த சட்டங்களை திறம்பட அமுல்படுத்துவது குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் இந்த விடயங்களை ஆராய்ந்து இலங்கைக்கான வரி குறைப்பை செய்திருக்கிறது. எனவே இது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சியான விவகாரம். இதற்காக உழைத்த, இதற்காக செயற்பட்ட ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் இவ்வாறு அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்றது. இனியும் பொறுமை காக்க முடியாது, எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துங்கள், கடற்படைக்கு ஒத்துழைப்போம் என யாழ் மாவட்ட மீனவ சமாசம் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி வரும் இந்திய கடல் தொழிலாளர்களை துப்பாக்கிச் சூடு நடத்தியாவது கட்டுப்படுத்துங்கள் என யாழ்ப்பாண மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் கடற்படையிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தினுடைய நடைபெற்ற ஊடகந்திப்பின் போதே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. தீபக பகுதிகளில் அண்மை காலங்களாக இந்திய இழுவைமடி படகுகளின் அட்டகாசம் அதிகரித்திருக்கிறது. அதனால் எமது கடல் தொழிலாளர்களின் பெருந்தொகையான வலைகள் உடைமைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மகஜர்கள் கையெழுத்தும் சுலுனா துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சகல தரப்பினருக்கும் முறையிட்டும் அது இன்னும் நிறுத்தப்பட்டதாக இல்லை. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது கட்டுப்பாடு வரும் என எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னும் அதிகமான எங்களது கடலைக்குள் அத்துமீறி நுழைகின்றனர். மன்னாரில் ஒரு படகு கடற்படையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. 1000 படகு வரும்போது ஒன்றை கைது செய்வதனால் எந்த தீர்வும் காண முடியாது. கடற்படையிடம் நாங்கள் கோருவது, நீங்கள் எந்தவிதமான துப்பாக்கி பிரயோகம் செய்ததாவது இந்த படகுகளை நிறுத்துவதற்குரிய வழிகளை செய்யுங்கள். நெடுக கேட்டுக்கொண்டு கெஞ்சிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் இந்திய மீனவர்களோடு பேசுவதாலேயோ அல்லது இந்திய அரசாங்கத்தோடு பேசுவதாலேயோ எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் பேசி பேசியே எங்களது மக்களை ஏமாற்றி எங்களது வளங்களையும் சூறையாடி எங்களையும் அழித்து வருகிறார்கள். இன்றைக்கு கடல் தொழிலாளர் சமூகம் பெரும் துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களால் இனியும் பொறுமை காக்க முடியாது. நாட்டின் ஜனாதிபதியையும் துறைசார் அமைச்சரையும் சந்தித்து எமது கோரிக்கையை தெளிவாக கூற இருக்கின்றோம். சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க விரும்பவில்லை. ஆகவே இறமையுள்ள எமது கடற்பகுதியை
பாதுகாக்கும் அதிகாரமும் கடமையும் கடற்படையிடம் உள்ள நிலையில் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கட்டுப்படுத்துங்கள். இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கடற்படைக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். எங்களுடைய 117 சங்கங்களும் சமாசம் மற்றும் சம்மேளனங்களும் கடற்படைக்கு நன்றியுடையதாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாகவும் நாங்கள் என்றைக்கும் இருப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். இந்த மீனவ பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகின்ற ஒரு பிரச்சனை, இன்னும் முடிவு எட்டப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிலையில் இப்போது மீனவர்கள் பொறுமையை இழந்து அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள், கடற்படைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதாக கோரிக்கை விடுத்து ஜனாதிபதியை சந்தித்து தொடர்பாக விசேடமாக தாங்கள் பிரச்சனையை சுட்டிக்காட்டவிருப்பதாக இன்றைய ஞாயிறு தினக்குரல் பத்திரிகை வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மீனவர்களுடைய அந்த ஊடக சந்திப்பை மேற்கோள் காட்டி அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்காவாய் இந்தியாவாய் இடம் பிரஷ்னேக என்பதாக அந்த செய்தி இன்றைய மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். திட்வா சூறாவளியினால் அழிவடைந்த அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீடுகளை வழங்கும் வேலை திட்டத்தில் இப்போது இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியின் கீழ் மேற்கொள்வதற்கு தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசாங்கமும் இணக்கம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இலங்கை அரசாங்க பக்கத்திலிருந்து இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதில் பல மாத கால தாமதம் காணப்படுவதாக தகவல்களை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் மௌபிம பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த தாமதம் குறித்து இந்திய அரசாங்கமும் கவனம் செலுத்தி வருவதோடு கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் ஊடாக இது தொடர்பாக அரசாங்கத்திடம் இதற்கான பதிலை கோரியிருப்பதாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே திட்வா சூறாவளி காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இப்போது சேதமடைந்த இடங்களை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளதோடு அந்த நன்கொடையின் கீழ் அல்லது அந்த உதவியின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளில் சேதமடைந்த 10,000 வீடுகள் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரி கிராமம் என்பதாக அமைப்பதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த வேலை திட்டங்களின் பலவற்றை தற்போது இந்திய அரசாங்கம் ஆரம்பித்திருந்த போதிலும் இந்திய தரப்பு ஆரம்பித்திருந்த போதிலும் அதிகளவானவை இந்த வீடுகளுக்கு கட்டுவதற்கு தேவையான காணி இன்மை காரணமாக இதுவரை மேற்கொள்ள முடியாதிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடம் விளக்கம் கோருவதற்கு அல்லது தொடர்பான விடயங்களை கோருவதற்கு அடுத்த வாரம் இத்தொடர்பாக ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறப் போவதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைப்பது அதே போல வீடுகளை கட்டி போடுவது மாத்திரமல்ல திட்வா சூறாவளி காரணமாக அழிவடைந்த பேராதனை ரயில் பாலம் அதனை புனரமைப்பது மற்றும் மலையக பகுதிகளுக்கான ரயில் வீதி கட்டமைப்பை அதனுடைய சமிஞ்சை கட்டமைப்பை மறுசீரமை செய்தல் ஆகியவற்றுக்காகவும் இந்த நிதியினூடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே ஒரு பாரிய திட்டம் ஒன்றுக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் நிதியுதவி வழங்கி இந்த திட்டத்தை ஆரம்பிக்க அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்ற போதிலும் இலங்கையில் அவ்வாறு அந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கான காணிகளை மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை 10,000 வீடுகளை அமைக்க காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்னும் இந்த பக்கம் இருந்து சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இங்கு இருக்கின்ற குற்றச்சாட்டு. பல மாதங்களாக அந்த வேலை திட்டம் ஸ்தம்பிதமடைந்திருக்கிறது என்பதும் முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே உரிய தரப்பினர் அது குறித்து கவனப்படுத்தி அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற திட்டங்களையாவது அல்லது வசதியாவது பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய மௌபிம பத்திரிகை அதனை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மலையக பகுதியில் காணப்படுகின்ற பெருந்தோட்ட பகுதியில் காணப்படுகின்ற காணி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்று தினம் திவைன பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சமாகம்பலின் ஹெக்டயர் ஆரசி எக்காய் தசம ஹத்தாய் ஹத்தரக் அல்லாகின என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் கிட்டத்தட்ட 22 கம்பெனிகள் சொந்தமான 401.74
ஹெக்டேயர் நிலப்பரப்பானது கடந்த 2021 முதல் 2025 வரையான காலப்பகுதிக்குள் தனிப்பட்ட நபர்களால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு நபர்களால் சட்டவிரோதமான முறையில் அவை கைப்பற்றப்பட்டிருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு தொடர்பில் 2025 ஆண்டுக்கான வெளியிடப்பட்டிருக்கின்ற செயற்திறன் அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1709 இவ்வாறான காணி சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அந்த கணக்காய் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக மத்துரோட்ட பலாங்கோட நமுனுகள மற்றும் அகலவத்த ஆகிய பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு சொந்தமான காணிகள் கிட்டத்தட்ட கையகப்படுத்தப்பட்ட சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் 100க்கும் மேல் பதிவாகியிருப்பதாக அந்த கணக்காய் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல சப்பகஸ்தென்ன காவத்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு சொந்தமான காணிகள் முறைகேடாக 300 சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 22 பெருந்தோட்ட கம்பெனிகள் இருக்கின்ற இந்த உத்தியபூர்வ இல்லங்கள் என்று சொல்லப்படுகின்ற இல்லங்களும் 380க்கும் இல்லங்களும் இவ்வாறு வெளிநபர்களால் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த பெருந்தோட்ட அமைச்சனுடைய 2025 ஆண்டுக்கான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அவர்கள் வசம் இருக்க வேண்டிய காணிகள் இப்போது சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சிலரால் அது உரிமை கோரப்பட்டு வருவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்து இப்போது பெருந்தோட்ட அமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தான் அந்த செய்தியும் இன்றைய திவயன பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மற்றொரு தகவலும் இன்றைய திவயன பத்திரிகையில் வருகிறது. வத்தே சியட்ட ஹெட்டத்துனாக் ஹெமபெத்தின்ம ஆர்த்திக தரிந்திராவ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். பெருந்தோட்ட பகுதிகளில் 163 விதமான மக்கள் ஏதாவது ஒரு வறுமை நிலைக்குள் உள்வாங்கியிருப்பதாக அல்லது உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஆய்வறிக்கை ஒன்றை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் திவயன பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். 63 விதமான மக்கள் இவ்வாறு இந்த வறுமையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பெருந்தோட்ட மக்களில் 163 வீதமானவர்கள் பலவிதமான பொருளாதார வறுமைகளுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு மூங்கொடுத்திருப்பதாக சர்வதேச ஆய்வொன்றை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பொருளாதாரம் சமூகம் மற்றும் ஏனைய பல்துறை அபிவிருத்தி அல்லது பல்துறை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் அல்லது அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பெருந்தோட்ட மக்களில் 1/3 விதமான மக்கள் நிதி ரீதியான மிகப்பெரிய பிரச்சினைக்கு மூங்கொடுத்திருப்பதாக அந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்னும் பல விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் கிட்டத்தட்ட 55 விதமான மக்கள் பாதிப்பை உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் அவர்கள் பிரச்சினைக்குரிய நிலையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மந்த போஷாக்கு அதிகரித்தமை பிரதான விடயமாக சுட்டிக்காட்டப்படுவது. குறிப்பாக போஷாக்கான உணவு இன்மை என்பது அங்கு பெருந்தோட்ட பகுதிகளில் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல வறிய குடும்பங்களுடைய அவர்களை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகளுக்காக அஸ்வசம தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட மக்களினுடைய அங்கு இருக்கின்ற வறுமை கீட்டின் கீழ் வாழ்கின்ற 156 விதமான மக்களுக்கு இந்த அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதையும் சுட்டிக்காட்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான சுமை குறைப்பதற்கு அவர்களுக்கான இந்த தொகையானது மிகப்பெரிய நன்மையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவருடைய கல்வி வீழ்ச்சியடைகின்றமை, அதே போல அதிகரித்த மந்த போஷாக்கு நிலைமை, சுகாதாரம் வீழ்ச்சியடைமை, அதே போல பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு உடல் மற்றும் உள ரீதியான அவர்களுடைய போஷாக்கு அல்லது அவர்களுடைய இந்த ஆரோக்கியம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் உருவாகியிருப்பதாக செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெருந்தோட்ட மக்களில் அதிகளவான மக்கள் இந்த 63 விதமான அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு பொருளாதார இக்கட்டு அல்லது வறுமைக்கு சிக்கியிருப்பதாக சொல்லிக்காட்டப்படுகிறது. எனவே அந்த விடயத்தை கவனத்தில் கொள்வதற்கு 53 விதமான மக்களுடைய குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்கு அஸ்வசம் ஊடாக நிவாரணங்கள் வழங்கப்படுகின்ற போதிலும் இன்னும் அவர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதைத்தான் அந்த செய்தி இன்று தினம் திவயன பத்திரிகையில் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற ஒரு செய்தி குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தினகரன் பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது. அமைச்சர்
நடந்த ஜாயத்திஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி கிழக்கில் மூவின மக்களும் சுதந்திரமாக வாழும் சூழலை உருவாக்கியுள்ளோம் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் எவ்வித பிரச்சனையும் இன்றி மக்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். அதேநேரம் உலக நாடுகளில் அங்கீகாரத்தை உருவாக்கியுள்ளோம். எமது கடவுச்சீட்டுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இவை அனைத்தும் நடக்கும்போது ஒரு நாடாக நாம் முன்னோக்கி வருகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளுக்காக 45,000 மில்லியன் ரூபாய் முதன்மை சுகாதார மேம்பாட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதாக சுகாதார ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி நகரில் நவீன வசதிகளோடு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தபால் அலுவலகம் நேற்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்த பின்னர்தான் அமைச்சர் ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தி தொடர்கிறது. நாம் அஞ்சலக கட்டடங்களுக்காக கடந்த ஆண்டில் அஞ்சலகங்களை புதுப்பித்து தரப்படுத்துவதற்காக 600 மில்லியன் ரூபாயும் புதிய அஞ்சலகங்களை கட்டுவதற்கு மேலும் 600 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்தோம். அதன்படி அஞ்சலகங்கள் மற்றும் உப அஞ்சலகங்கள் 14 புதிதாக கட்டப்பட்டன. அதேபோல் 206 அஞ்சலக மற்றும் உப அஞ்சலகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. அத்தகைய ஒரு கட்டமாகவே உங்களுக்கு இந்த முதலாம் தரத்தை சேர்ந்த அஞ்சலகத்திற்கான புதிய கட்டடம் அரசாங்கத்தின் 29.5 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டு பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எமது 21 அஞ்சலகங்களில் முதலாம் தரத்தை சேர்ந்த ஒரு அஞ்சலகம் அஞ்சலகத்துக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. முன்வைக்கப்பட்ட தகவலின்படி பொதுவாக இந்த அஞ்சலகத்தின் ஊடாக நேரடியாகவே சுமார் 10,000 குடும்பங்களுக்கு சேவை வழங்கப்படுகிறது. அதேபோல் இதனுடன் இணைந்துள்ள 7 உப அஞ்சலகங்கள் மூலம் மேலும் சுமார் 3,800 குடும்பங்களுக்கு சேவை வழங்கப்படுகின்றதாகவும் அமைச்சர் நேற்று தினம் இந்த அஞ்சலகத்தை திறந்து வைத்து தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதற்காலம் கிழக்கில் மூவின மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். எனவே அரசாங்கத்தின் ஊடாக அந்த விடயங்களும் அதே போல அபிவிருத்தி பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்ற விடயத்தை சுட்டிக்காட்டியே அமைச்சர் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், அம்பாறை மட்டக்களப்பு திருமலைக்கான உள்ளூர் விமான சேவைகள் மீள ஆரம்பிக்க திட்டம் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் அனுர கருணாதி என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கான உள்ளூர் விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் அனுர கருணாதிலக தலைமையில் பாராளுமன்ற வளாகத்தில் கட்டிட தொகுதியில் நடைபெற்ற போதே திகாமண்டல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுதுமாலை விடுத்த கோரிக்கையை பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களுக்கும் ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து நடத்தப்பட்ட உள்ளூர் விமான சேவைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அச்சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் இம்மாகாணங்களுக்கும் உல்லாச பயணிகளுக்கும் பெரிதும் பயனடைவார்கள் என்று மாகாண மக்களும் உல்லாச பயணிகளும் பெரும் பயனடைய என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே உதுமாலைப்பை அமைச்சரின் கவனத்தை கொண்டு வந்ததை அடுத்தான் அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இச்சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலைப்பை தொடர்ந்து உரையாற்றுகையில் கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உல்லாச பயணத்துறை வளர்ச்சிக்கும் விமான சேவை பங்களிப்பு செய்யும். எனவே இம்மாகாணத்தை சேர்ந்த மக்கள் அவசர தேவைகள் நிமித்தம் கொழும்புக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கு குறிப்பாக திடீர் நோய் வாய்ப்புகளை அவசர சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லவும் இந்த சேவை பெரிதும் உதவும் என்பதாக தெரிவித்த நிலையில்தான் மிக விரைவில் கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மட்டக்களப்பு திருமலைக்கான உள்ளூர் விமான சேவைகளை மீள ஆரம்பிக்க திட்டங்கள் காணப்படுவதாக அமைச்சர் அனுர கருணாதிலக அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று மற்றொரு செய்தி, யாழ் தேவியை தினசரி சேவையாக மாற்ற வேண்டும், தலைமன்னார் சேவை மாற்று ஏற்பாடல்ல எனவும் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. யாழ் தேவி சேவையை தினசரி சேவையாக மாற்றுபடி பயணிகள் மற்றும் ரயில் நிலைய அதிபர்கள் விடுத்து வரும் கோரிக்கைக்கு மாற்றாக தலைமன்னாருக்கான புதிய ரயில் சேவையை ஆரம்பித்திருப்பது உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது என பயணிகள் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் பாலமாக கருதப்படும் இந்த யாழ்தேவி ரயில் சேவை தற்போது ஒன்று விட்டு ஒரு நாள் என்பதாக சேவை நிறுத்தப்படுகிறது. தெற்கையும் வடக்கையும் என்று வர வேண்டும். மேலதிக ரயில் இன்ஜின் இல்லாமையினால் தினசரி சேவையாக யாழ்தேவி சேவையை நடத்த முடியாததற்கான காரணம்
என்று தமக்கு சொல்லப்படுவதாக தெரிவிக்கும் பயணிகள் தரப்பு அவ்வாறையும் கடந்த 24ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தலைமன்னார் சேவைக்கான எஞ்சின் எங்கிருந்து கிடைத்தது என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. இந்த தலைமன்னார் சேவை பிற்பகல் 3:50 புறப்படுவதாக நேரசூசி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ரயில் பிரதான சக்திகளில் மட்டுமின்றி மகர மீரிகமை போன்ற சிறிய ரயில் நிலையங்களிலும் தருந்து செல்வதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பிரதான ரயில் நிலையங்களுக்கு பதிலாக இந்த சின்ன சின்ன ரயில் நிலையங்களிலும் தருந்து செல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே ரயில் திணைக்கள அதிகாரிகள் தமது அலுவலக நேரம் முடிந்ததும் இந்த ரயிலில் ஏறி தமது வீடுகளுக்கு பயணிப்பதற்காகவே புறப்படும் நேரம் 3:50 குறிப்பிடப்பட்டிருப்பதாகவே சிறிய ரயில் நிலையங்களில் தருந்து செல்வதற்கான காரணம் இதுவே எனவும் பயணிகள் தரப்பு சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்கு இந்த யாழ்தேவி ரயிலை தினசரி சேவையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ரயில் எஞ்சின் இல்லை என்பதான ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தலைமன்னருக்கான ரயில் சேவைக்கு எங்கிருந்து எஞ்சின் வந்தது என்பதாக அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தினசரி சேவை வேண்டும் என்பதாகத்தான் அந்த மக்கள் கோரிக்கை விடுப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, உயர்மட்ட ரஷ்ய கட்டுமான தூதுக்குழு இலங்கை வருகை என்பதாக வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் தேசிய கட்டுமான வல்லுநர்கள் சங்கத்தின் உயர்மட்ட வணிக தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு 4 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொள்ளவிருக்கிறது. ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த விஜயத்தின் போது தூதுக்குழுவின் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கே ஆகியோரை சந்தித்து அவர்கள் விசேடமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் என்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது ரஷ்ய தூதுக்குழு விசேடமான பல முக்கியமான சந்திப்புகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் விடயங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இச்சந்திப்பின் போது இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான நீண்டகால சுமூகமான உறவுகளை நினைவு கூர்ந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உட்கடைவு அபிவிருத்தி, முதலீடு மற்றும் ஆற்றல் மிகு தொழிலாளர்களின் இடம்பெயர்வு ஆகியவற்றில் மேம்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் உறுதியான பொருளாதார நன்மைகளை உருவாக்கும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தோடு இலங்கையின் சுற்றுலாத்துறையில் குறிப்பாக ஹோட்டல் அபிவிருத்தி மற்றும் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு திட்டங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்தும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சரும் ருவான் ரணசிங் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். ரஷ்யாவின் முன்னணி கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்த 24 சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை உள்ளடக்கிய தூதுக்குழுவுக்கு அந்தோனி மொராஸ் தலைமை தாங்கினார். இவர்கள் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் முதலீட்டு சபை ஆகியவற்றோடு பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் ரஷ்யாவில் தகுதி வாய்ந்த இலங்கை கட்டுமான வல்லுநர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்து குறித்தும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளோடு தூதுக்குழுவினர் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். ரஷ்ய கட்டுமான துறையின் மிகப்பெரிய சங்க பிரதிநிதிகள் இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான உட்கடைவு அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் ஆழப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான இவர்கள் இன்னும் தொடர்ந்தும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம். இந்த தூதுக்குழுவினுடைய வருகையான இதனுடைய பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஒரு தகவல், அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகவும் சுயாதீன செய்தி பார்வையிடும் அந்த வகையில் உயர்தர பரீட்சைக்கு தோற்று வருகின்ற மாணவர்களுக்கான ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 2026 உயர்தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் விநியோகம், திருத்தங்களை மேற்கொள்ள ஆகஸ்ட் 3 வரை அவகாசம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நாடலாவிருதியில் உள்ள 2532 பரீட்சை மையங்கள் நடைபெறவுள்ளதோடு பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே உரிய வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்த இதற்கமைய பாடசாலை அதிபர்கள் தத்தமது வலயக்கல்வி அலுவலகங்களில் பரீட்சைகளுக்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து இவற்றை சென்று பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதேவேளை தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட வீட்டு முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. அனுமதி அட்டைகளில் ஏதேனும் தவறுகள் அல்லது திருத்தங்கள் காணப்படின் அவற்றை இணைய வழியில் திருத்துவதற்கான வசதிகளும் பரீட்சை திணைக்களத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாடசாலை அதிபர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தியும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்தும் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இடத்தின் ஊடாக திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். இத்திருத்தங்கள் அனைத்தும் எவரும் ஆகஸ்ட் 3 நள்ளிரவு 12 முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இறுதி அவகாசம் எந்த காரணம் கொண்டு விடுக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது. பரீட்சுறவில் மேலதிக தகவல் அல்லது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கு விரும்பும் பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தினுடைய 19 11 என்ற உடனடி அழைப்பிழக்கத்தையோ அல்லது 01127848 அதேபோல 01127844537 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்பதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய உத்தியபூர்வ இணையத்தினூடாகவும் பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறு இருக்க இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான செய்தி பத்திரிகைகள் வந்திருக்கிறது. இந்த நீதிபதிகளுடைய வயது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இப்போது தொடர்ந்தும் ஒரு சில மாதங்களாக மிகப்பெரும் பேசுபவர்களாக இந்த விவகாரம் மாறியிருக்கிறது. இன்னும் அது ஓய்ந்த பாடில்லை. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய தினம் அருண பத்திரிகையில் ஒரு செய்தி பிரதான தலைப்பாக இவ்வாறு வருகிற துருவி நாங்கள் பார்க்கலாம். வினிசுறு விஸ்ராம வயசு வெடிக்கிரிமிட்டு ஹிரைவ நீத்திங்ஜியான் விசிஹாயதாக் கோலம்பெட்டா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நீதிபதியுடைய ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கான யோசனை அரசாங்கத்திடம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த விடயத்துக்கு எதிராக ஏவரும் 29 பௌர்ணமி தினத்தன்று நாடாளுமன்றத்தில் உள்ள சட்டத்தரணிகளை இலங்கைக்கு அதாவது கொழும்புக்கு அழைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வருகிறது. 26,000 அதிகமான இந்த சட்டத்தரணிகள் நாட்டுக்கு அதாவது கொழும்புக்கு அழைத்து வரப்படுவதான செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக 29 அவர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு தொடர்பான எதிர்ப்பை வெளியிடுவதற்கும் அது தொடர்பான விடயங்களை பேசுவதற்குமான ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் காணப்படுவதாக அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆளும் கட்சி எம்பியின் கருத்துக்கு சட்டத்திறனைகள் சங்கம் கண்டனம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இலங்கை சட்டத்திறனைகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என தெரிவித்துள்ள அச்சங்கம் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இத்தகைய அரசியல் உள்நோக்கம் கொண்ட அவதூறுகளை வன்மையாக கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன் எகோடவிதானவினால் பாராளுமன்ற தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த தகவல் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை இடதுநிலைகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை துஷ்பிரயோகம் செய்து இத்தகைய பொய்யான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவது கவலைக்குரியது. இவ்வாறான அரசியல் தாக்குதல்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நீதித்துறையின் சுதந்திரத்தையும் இலங்கை இடதுநிலைகள் சங்கத்தின் கௌரவத்தையும் பாதுகாப்பதில் நாட்டின் சட்டம் சமூகம் மற்றும் உறுதியுடன் ஒன்றுபட்டு நிற்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்பதாகவும் இலங்கை இடதுநிலைகள் சங்கம் எடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையில் தெரிவித்த கருத்துக்களை முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. மௌபிய பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது, நாட்டில் 600,000+ அதிகமான வழக்குகள் தொடர்ந்தும் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பான செய்தி மௌபிய பத்திரிகையில் இவ்வாறு இருக்கிறது. உசாய்வெல ஹிரவனு நடு லக்ஷ ஹயா மாராக் என்பதாக மௌபிய பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை காணலாம். நீதிமன்றங்களில் 650,000+ அதிகமான வழக்குகள் தேங்கி கிடப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த வழக்குகள் இவ்வாறு தேங்கியிருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் நிலையில் அதனை தீர்ப்பதற்கான விடயங்கள் குறித்தும் இப்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நாட்டினுடைய உயர்நீதிமன்றங்கள், சிவில் மேன்முறை நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 665,277 வழக்குகள் கடந்த 2025 ஆண்டு இறுதி வரையான காலப்பகுதி வரை இவ்வாறு 665,227 வழக்குகள் தேங்கி கிடப்பதாக நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு 2025 ஆண்டுக்கான வெளியிட்ட வருடாந்த செயற்திறன் அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதில் பல விடயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மேல் நீதிமன்றங்கள் 27 காணப்படுகின்றன. அந்த 27 மேல் நீதிமன்றங்களில் தீர்க்கப்படாமல் இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை 22,431. அதே போல சிவில் மேன்முறை நீதிமன்றம் 14 5,109 வழக்குகளும், மாவட்ட நீதவான் நீதிமன்றங்கள் 122 கிட்டத்தட்ட 637,737 வழக்குகள் கடந்த வருடம் இறுதி வரை தீர்க்க முடியாத வழக்குகளாக, இன்னும் தீர்க்கப்படாத வழக்குகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும். அதே போல சட்டவிரோத மதுபானம் தொடர்பான, சட்டவிரோத போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் கிட்டத்தட்ட 5,589 தொடர்பில் அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை 2025 ஆண்டின் இறுதி வரை நீதிமன்றத்துக்கு கிடைத்திருக்கவில்லை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 72 நீதிமன்றங்களூடாக இந்த வழக்குகள் தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கடந்த 2025 ஜூன் மாதம் 30 தேதிக்கு முன்னர் வழங்குமாறு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றங்கள் அறிவித்திருந்த போதிலும் அவை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறு 665,277 வழக்குகள் தேங்கி கிடக்கிறது எமது நாட்டு நீதி கட்டமைப்புக்குள். எனவே அந்த வழக்குகளை தீர்க்கின்ற செயற்பாடுகள் குறித்து அல்லது அதுக்கான தீர்வுகளை வழங்குவது, வழக்குகளை விரைவாக முடித்து நீதிமன்ற தாமத வழக்குகளுடைய தாமதத்தை குறைப்பதற்கான விடயங்கள் குறித்தும் விசேட கவனப்படுத்த வேண்டிய காலம் இது என்பதுதான் அந்த செய்திகள் சுட்டிக்காட்டுவது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மௌபிய பத்திரிகையில் மற்றொரு செய்தி வருகிறது. நடுகொட அடுக்கிரியமற்ற பார்லிமெண்ட் காரக சபாவாக் தென்ன என்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். எனவே நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கின்ற வழக்குகள் அவற்றை விரைவாக தீர்ப்பது தொடர்பில் கண்டறிவதற்கு தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து இந்த வாரம் பாராளுமன்றத்தில் யோசனை ஒன்றை முன்வைக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது மண்டார தெரிவிக்கின்ற கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து மௌபிய பத்திரிகை அவர் வழங்கின்ற செவியில் சில விடயங்களை கூறுகிறார். கடந்த 23 தேதி எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற முன்னாள் பேச்சுவார்த்தையின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த யோசனைக்கமைய இந்த கோரிக்கையை முன்வைக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இது தொடர்பாக விடயங்கள் கலந்துரையாடப்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சந்திப்போடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுவதாகவும், இதில் இந்த தெரிவுக்குழு தொடர்பான கோரிக்கையை யோசனையாக முன்வைத்து அதற்கான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள திட்டங்கள் காணப்படுவதாகவும் ரஞ்சித் மத்துமண்டல் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 11,00,000 வழக்குகள் தேங்கியிருப்பதாகவும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நீதிமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் எதிர்க்கட்சியின் சகல உறுப்பினர்களும் இதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோரி அந்த தெரிவுக்குழுவாக இதற்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பான தேடுவதற்கான விடயங்கள் குறித்து ஆராயப்போவதாகவும், இது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் 23 தேதி இடம்பெற்ற விசேடமான சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முன்வைத்த யோசனை கமைவான ஒரு முடிவு என்பதாகத்தான் ரஞ்சித் மது மண்டார் தெரிவித்திருப்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்று தினம் பிரதானமான செய்தியாக வருகிறது. இந்த நீதிபதிகளுடைய வயதில்லை அதிகரிப்பு தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ எம்பி கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்பதாக அவர் கோரியிருப்பதான செய்தி வந்திருக்கிறது. நீதிபதிகளின் பதவிக்காலம் நீடிப்புக்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் நாமல் ராஜபக்ஷ எம்பி வலியுறுத்தி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு எதிர்ப்புகள் வெளியாகி வரும் நிலையில் அதனை மீறி அரசாங்கம் செயல்பட முடியுமாயின் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். கொழும்பு இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற போதுதான் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது அரசாங்கம் நாட்டின் அனைத்து முக்கிய பிரச்சனைகளை மூடி மறைத்துவிட்டு உன்னதமான நீதித்துறையும் நீதிமன்ற கட்டமைப்பையும் தங்களின் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்த முற்படுகிறது. உயர் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரித்து அவர்களின் பதவிக்காலத்தை இழைப்பதற்கு அரசியலத்தை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விடயங்களை அரசாங்கம் எதிர்ப்பையும் தாண்டி செய்ய வேண்டும் எனினால் அதில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று அது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க வேண்டுவதாகத்தான் நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் இந்த விடயத்தை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். எனவே அரசாங்கம் இருக்கின்ற வழக்குகளை தீர்ப்பதற்கு தேங்கிடக்கின்ற தாமதிக்கும் நீதி தொடர்பான விடயத்தை மக்கள் மத்தியிலிருந்து நீதித்துறை சார்ந்த அந்த அச்சத்தை போக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில்தான் இந்த நீதிபதிகளுடைய வயது இழிவு தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு இப்போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட அப்படி அரசாங்கம் செய்ய வேண்டுமாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதாகத்தான் இப்போது நாமல் ராஜபக்ஷ எம்பி இந்த விடயத்தை கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் யோசனை நாளை அமைச்சரவையில் அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் பரிசீலனை. பிரதம எழுதியரசரின் பதவிக்காலம் 4 ஆண்டுகளுக்கு வரையறை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கை நீதிமன்றங்களில் காணப்படும் கடும் வழக்கு தேக்க நிலையை தீர்ப்பதையும் நீண்டகாலமாக இழுவறையில் உள்ள வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதையும் முதன்மை நோக்கமாக கொண்டு உயர் நீதிமன்றம் மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்தம் உள்ளிட்ட முன்மொழிவுகளை நீதி அமைச்சு நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவிருக்கிறது. இந்த முன்மொழிவின்படி அரசியலமைப்புடைய 107 உறுப்பினரில் திருத்தம் மேற்கொண்டு தற்போது 65 உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 67 63 உள்ள மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியை தொடர்வது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு இந்த பிரதம எழுதியரசரின் பதவிக்காலத்தை அவரது வயதை கருதாமல் ஒரே தடவையில் 4 ஆண்டுகளுக்கு மட்டும் வரம்பிடவும் முன்வழிவு அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய நடைமுறையின்படி நியமிக்கப்படும் பிரதம எழுதியரசர் ஒருவர் தனது ஓய்வு பெறும் வயது அதாவது ராஜினாமா பதவி நீக்கம் தவிர்த்து அப்பதவியில் நீடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிணையாக மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதையும் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. 1983 35 இலக்க நீதித்துறை திருச்சட்டத்தின் மேல் திருச்சட்டத்தின்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது 61 நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வயது 60 உள்ளது. இந்த சட்டத்தை திருத்தி அவ்விரு பிரிவினர் ஓய்வு பெறும் வயதையும் 62 மாற்ற திட்டமிடப்படுகிறது. இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களில் தற்போது சுமார் 1.1 மில்லியன் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் சில வழக்குகள் முடிவுற பல தசாப்தங்கள் ஆவதாகவும் நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தெரிவித்தார். இத்தகைய தாமதங்களால் சாதாரண பொதுமக்களை பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் வழக்கு முடிவடையும் முன்பரே சிலர் உயிரிழக்கும் அவலம் நிலையும் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனுபவமிக்க நீதிபதிகளை பணியில் தக்க வைப்பதும் தினசரி அல்லது வாராந்திர அடிப்படையில் விசாரணைகளை விரைவுபடுத்துவதும் இதற்கு சிறந்த தீர்வாக அமையும் என்றும் கருதப்படுகின்றது. எனவே முன்னதாக 20 அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்மை நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதால் நீதிபதிகளின் தட்டுப்பாடு ஏற்பட்டு வழக்கு எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது. இதை கட்டுப்படுத்தவும் அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு மேலதிக பணியாளர்களை நியமிப்பது போதைப்பொருள் போன்ற சான்றாதார பகுப்பாய்வு அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தை குறைக்கவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது. உலகளவில் அமெரிக்காவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றும் உரிமை பெற்றுள்ளதோடு பிரித்தானியாவில் ஓய்வு பெறும் வயது 75 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கனடா பிரேசில் ஆர்ஜென்டினா போன்ற நாடுகளிலும் 75 ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து பிலிப்பைன்ஸ் தென்கொரியா போன்ற நாடுகளில் 70 ஓய்வு பெறும் வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகத்தான் அந்த செய்தி தொடர்கிறது. எனவே நீதிமன்ற கடமை தேங்கி கிடக்கின்ற இந்த வழக்குகளை விரைவில் முடிப்பதற்கான ஒரு தீர்மானத்தினுடைய மறுகட்டமாகத்தான். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதலை அதிகரிப்பது, அதே போல ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு பணியாளர்களை இணைப்பது தொடர்பான விடயங்கள் குறித்தும் யோசனை அமைச்சரவைக்கு நாளைய தினம் செல்லவிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவயன பத்திரிகையிலும் இது தொடர்பான இன்னும் ஒரு தலைப்புச் செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திவயன பத்திரிகையின் பிரதான தலைப்பு வினிசுருவருண்டு சகன என்பதாக இன்றைய திவயன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் முன்வைக்கப்படவிருக்கின்ற அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நீதிபதிகளுக்கும் ஏதேனும் ஒரு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையை தெளிவுபடுத்த உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன் நாணேக்கார் தெரிவித்திருப்பதாக தொடர்கிறது. எனவே ஒரு வரவு செலவு திட்டத்திலும் அவர்களுக்கான ஒரு நிவாரணம் அல்லது அவர்களுக்கான ஒரு கொடுப்பனவு தொடர்பான விடயத்தை மேம்படுத்த காரணம் தற்போது நீதிமன்றத்தினுடைய வழக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நீதிபதிகள் மன ரீதியில் அதிக அழுத்திருக்கிறார்கள், சட்டத்திற்காக அழுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான நிவாரணமாக சில விடயங்களை வழங்கவும் அவர்களுக்கு இந்த மிகவும் சாதகமான முறையில் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் நீதித்துறை அமைச்சரின் வகை தனக்கு பொறுப்பிருப்பதாகவும் எனவே அந்த அடிப்படையில் சட்டத்தரணிகள் அதே போல நீதிபதிகளுக்கு தேவையான வசதிகளையும் அவர்களுக்கு சரியாக அமைதியாக அல்லது அழுத்தமின்றி வேலை செய்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவையும் தமக்கு இருப்பதாக நீதியமைச்சர் அர்ஷன் நாணேக்கார் அவர்கள் தெரிவித்த விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவயன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நாமல் ராஜபக்சவின் திருமண வீட்டு மின்சார கட்டண விவகாரம் அடிப்படை மனித உரிமை மீறல் மீது மனு மீது December 4 விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கடந்த 2019 வீரகெட்டியவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண விழாவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்துக்கான கட்டணத்தை செலுத்த தவறியமையூடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் December 4 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் திகதி குறித்திருக்கிறது. எனவே இம்மனு AHMD நவாஸ் மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமரும் நிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பரிசீலித்தரசர்கள் அமர்வு இலங்கை மின்சார சபை தற்போது மறுசீலமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்குரிய அங்கத்துவ நிறுவனத்தை மனுவின் பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு மனுதாரர் தரப்புக்கு அனுமதி வழங்கியதோடு மனுவை December 4 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவுள்ளதாகவும் நீதிமன்றம் திகதி குறித்திருக்கிறது. எனவே நாமல் ராஜபக்சே தனது திருமண காலத்தின் போது பயன்படுத்திய அந்த வீட்டுக்கான மின்சார கட்டணம் இதுவரை கட்டப்படவில்லை என்பது முக்கியமான தகவல். எனவே அந்த மின்சார கட்டணம் கட்டப்படாமல் இருப்பதற்கான விவகாரத்தை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மின்சார கட்டணத்தை செலுத்தியிருந்தார். இருந்த போதிலும் அவர் அவ்வாறு செலுத்தாமல் இருந்து தாமதித்ததானது மக்களின் அடிப்படை உரிமையை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரிதான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை December 4 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவல். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியும் முக்கிய செய்தியாக இடம்பெறுகிறது. தரமற்ற சீன சேதன பசலை இறக்குமதி கோட்டாவின் ஆட்சியில் கிட்டத்தட்ட இந்த 687,73,975 இழப்பு என்பதான ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்று

சுயாதீன செய்தி பாரிடுத்திருக்கிறோம். இன்றைய தினகுரல் பத்திரிகைகளில் இருக்கின்ற செய்தி, தரமற்ற சீன சேதன பசலை இறக்குமதி கோட்டாவின் ஆட்சியில் 68,73,970 இழப்பு என்பதாக அமைச்சர் பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்து வெளிப்பாடு செய்தி வெளியாகிறது. கோதாபய ராஜபக்சின் ஆட்சியில் சீனாவிலிருந்து தரமற்ற சேதன பசலை இறக்குமதி செய்யப்பட்டதால் இலங்கைக்கு 68,73,975 அமெரிக்க டாலர் இவ்வாறு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவ தொடர்புடைய தரப்பிடமிருந்து இந்த நிதியை இழப்பு அறுவடை செய்யப்படும் என விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் விஜயஸ்ரீ சமிந்த விஜயஸ்ரீ அவர்கள் கேள்வி பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். சீனாவிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலை தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்களம் அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்கிறது. இந்த அறிக்கையின்படி தரமற்ற சேதன பசலை இறக்குமதியினால் இலங்கைக்கு 68,73,975 இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு சீனாவிடம் தரமற்ற சேதன பசலை இறக்குமதி செய்து நிதி இழப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து குறித்த நிதி இழப்பை அவரிடமிருந்து அறுவிடுவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறு கணக்காய்வாளர் அலுவலகம் பரிந்துரை செய்திருக்கிறது என்பதும் அவர் தெரிவித்த கருத்தாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் சிங்கள பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி இன்றைய மௌவிய பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே செய்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் ஒரு செய்தியாக நடைபெறுகிறது. பெசில் கேன்நாத் அமெரிக்கன் நியோக ஓனே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் தெரிவித்த கருத்து மேற்கொள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே பெசில் ராஜபக்சே அவர்கள் பல்வேறு வழக்கு தொடர்பான விடயங்களில் அவர் தேடப்பட்டு வருகிறார். நீதிமன்றம் கைது செய்வதற்கான பிடிவுரா உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவ்வாறு இருக்க அமெரிக்கா இருக்கின்றவரை அழைத்தர வேண்டும் என்றால் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தாக்கல் செய்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்றுக் கொண்டால்தான் அவரை நாட்டுக்கு அழைத்தர முடியும் என்பதாக அலிசப்ரி அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர் இந்த 1.5 ஏக்கர் காணி ஒன்றை முறையற்ற வகையில் முறையற்று சம்பாதித்த பணத்தினூடாக பெற்றுக்கொண்டதாக மாத்தரை பகுதியில் இந்த பகுதி இந்த நிலத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிவித்து அவர் மீது வழக்கு தொடரப்பட அந்த வழக்கில் அவர் ஆஜராக நிலையில் அவருக்கு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வழக்குகளிலும் அவருக்கு எதிராக பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்க அமெரிக்காவில் இருக்கின்ற அவரை சர்வதேச போலீசார் ஒத்துழைப்போடு நாட்டுக்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கிறது. அதேபோல் நீதிமன்ற தரப்பு தெரிவிக்கிறது. இவ்வாறு இருக்க இதுதொடர்பாக முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் தெரிவிக்கின்ற போது அவரை நாட்டுக்கு அழைத்து தர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்து உத்தரவை பெற்றுக் கொண்டு அதனூடாகத்தான் அவரை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என்பதாகத்தான் இந்த விடயம் தொடர்பில் அலிசப்ரி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக வருகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகின்றது. ரணில் சஜித் கூட்டிணைவு அரசாங்கத்துக்கு பாதிப்பல்ல, சஜித்தை மீண்டும் சீடராக்கவே ரணில் முயற்சிக்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் மீண்டும் ஒன்றிணைவது அரசாங்கத்துக்கு எவ்வித சவாலையும் அல்லது தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்க தன்னை மீண்டும் தலைவராகவும் சஜித் பிரேமதாசவை தனது கீழ் செயல்படும் சீடராகவும் மாற்றவே சந்திப்புகளூடாக முயல்கிறார் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், நிதியமைச்சின் நடைமுறை தோல்வியே மோசடிக்கு காரணம், 2.5 மில்லியன் டாலர் விவகாரம் தொடர்பில் மத்திய வங்கி அறிக்கை, அதிகாரிகள் தங்களது கடமைகளையும் செயற்பாடுகளையும் சரிவர நிறைவேற்ற தவறினார்கள் என்றும் குற்றச்சாட்டு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவல் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி இரண்டாம் பாகத்தினுடைய பிரதான தலைப்பு, திரைசீரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டமையானது நிதியமைச்சுக்குள் காணப்பட்ட அடிப்படை செயல்பாட்டு ஆளுகை மற்றும் நடைமுறை தோல்விகளினாலேயே உருவாகின. குறிப்பாக நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினால் பராமரிக்கப்படும் அடிப்படை கடன் ஆவணங்களோடு செலுத்துதல் அறிவுறுத்தல்களின் துல்லியத்தை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் முக்கியமான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரிகள் தங்களது கடமைகளை செயற்பாடுகளையும் சரிவர நிறைவேற்ற தவறினார்கள் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே நிதியமைச்சருடைய நடைமுறை தோல்விதான், அதிகாரிகளுடைய அவர்களுடைய இந்த கடமைகளை சரியாக செய்யாத நிலைமைதான் இதற்கான முக்கியமான காரணம் என்பதாக மத்திய வங்கி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விவகாரம் சுட்டிக்காட்டப்படுவதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்த இந்த தினம் லங்காதி பத்திரிகையிலும் இன்னும் பல செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கொல்லம்பட்ட பத்ருதேன கலினி கங்க தூஷிதாய் கங்க கொடகான்னு கோட்டி கானாக் மெஹுமாக் கோட்டி காணக மெகுமாக் வெடிம காரமிக்க அப்பதிரவிய எக்கத்து வெண்ணேத் கேலனி கங்கட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றபது காலம். எனவே கொழும்பில் கிட்டத்தட்ட 170 விதமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற மிக முக்கியமாக நீர் வளமாக இருப்பது கல்லணி கங்கை. எனவே இந்த கல்லணி கங்கை இப்போது மிகவும் பாதிப்புக்கூடிய அசுத்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது முக்கியமான பிரதானமான காரணம் என்று பல விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அவிசாவளியிலிருந்து மோதரை வரையான அந்த கல்லணிகளுடைய அந்த பகுதி அதிக அளவு மாசுபாடுக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த இடங்களில் அதிகளவாக இந்த

0: நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்று தினம் சீற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதற்கு ஒடிப்பதே சீற்றளிப்பு வாரமான 3059வது சீற்றளிப்பு வாரமான அதற்கு ஒடிப்பதற்கான வெற்றி முடிவுகள். இதோ வெற்றி இலக்கங்கள் 3, 11, 27, 71 ஆங்கில எழுத்து ஆர். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 11, 27, 71 ஆங்கில எழுத்து ஆர். 200,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 77,96,480 ரூபாய். அடுத்த சுப பரிசாக ரூபாய் 589,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் அடுத்த சுற்றளிப்புக்காக இளம் பச்சை நிற அதுக்கூடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 4,945வது சீற்றிழப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 10, 14, 45, 50. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 14, 45, 50 ராசி மிதுனம். 1,000,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. சுபபரிசாக ரூபாய் 67,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,71,88,520 ரூபாய். அடுத்த சுபபரிசு 71,00,000 ரூபாய். அடுத்த சுற்றளிப்புக்காக ஊதா நிற ராசி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனம் செய்து கொள்ள முடியும். அடுத்து 3,233வது சுற்றளிப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் இது 16, 21, 34, 36. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 16, 21, 34, 36 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சுபபரிசாக ரூபாய் 596,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,34,560 ரூபாய். அடுத்த சுபபரிசாக ரூபாய் 599,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுற்றளிப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுற்றளிப்பு வாரமான 5,394வது சுற்றளிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 15, 23, 53, 80. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 15, 23, 53, 80 ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. சுபபரிசாக 505,00,000 ரூபாய் சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,65,760 ரூபாய். அடுத்த சுபபரிசாக ரூபாய் 507,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சுற்றளிப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சுற்றளிப்பு வாரமான 967 சுற்றளிப்பு வாரமான சுபிரி தன சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 5, 6, 7, 5, 4, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 6, 7, 5, 4, 2 ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. சுபபரிசு ரூபா 249,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 37,61,980 ரூபாய். அடுத்த சுபபரிசாக ரூபாய் 250,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றளிப்புக்கான கபில நிற சுபிரிதன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சுற்றளிப்பு வாரமான 441வது சுற்றளிப்பு வாரமான ஜேஸ் சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது 7, 5, 4, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 5, 4, 2 ஆங்கில எழுத்து ஏ. 250,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,85,00,000 மன்னிக்கவும் 65,85,80 ரூபாய். அடுத்து நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சுற்றெழுப்பு வாரமான 1063வது சுற்றெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 22, 24, 31. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 24, 31. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,80,080 ரூபாய். அடுத்து சுற்றெழுப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சுற்றெழுப்பு வாரமான 2409வது சுற்றெழுப்பு வாரமான கப்ருகாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 20, 44, 61, 74. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 20, 44, 61, 74. ஆங்கில எழுத்து சி, மீண்டும் ஆங்கில எழுத்து சி. சுபர் இலக்கமாக 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 3. கப்ருகா முதலாம் கோடி பரிசு பொதி 3,235,000 வெல்லப்படவில்லை. 20,000 பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2,000,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,53,54,480 ரூபாய். அடுத்த கப்ருகா கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,243,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றெழுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா சுடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வ பாட முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
0: நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சுற்றிலுக்கப்பட்ட தேசிய அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபத் அவசக் சுற்றெழுப்பு வாரமான 375வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 3, 17, 56. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 17, 56. ராசி தனுசு, மீண்டும் ராசி தனுசு. மொத்தமாக 10,20,000 பரிசுகள் வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 4,501வது சுற்றெழுப்பு வாரமான கொவிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 48, 50, 52, 57. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 48, 50, 52, 57. ஆங்கில எழுத்து எல், மீண்டும் ஆங்கில எழுத்து எல். மொத்த பரிசாக 1,06,21,720 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 7,42,20,907 ரூபாய். 16% அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மகஜன சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 6,259வது சுற்றெழுப்பு வாரமான மகஜன சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 2,9,5,9,7,1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2,9,5,9,7,1. ஆங்கில எழுத்து டி, மீண்டும் ஆங்கில எழுத்து டி. மொத்த பரிசாக 2,36,42,48,200 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுப பரிசாக 2,29,15,592 ரூபாய். அடுத்து தன நிதானிக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 2,289வது சுற்றெழுப்பு வாரமான தன நிதானவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 22, 30, 45, 66. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 30, 45, 66. ஆங்கில எழுத்து டி, மீண்டும் ஆங்கில எழுத்து டி. மொத பரிசாக 9,82,51,415 ரூபாய் 12%. அடுத்த சுப பரிசாக 8 கோடி ரூபாய். அடுத்து மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 2607வது சீட்டெழுப்பு வாரமான மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 22, 13, 62, 70, 71. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 13, 62, 70, 71. ஆங்கில எழுத்து எச், ஆங்கில எழுத்து எச் மெகா இலக்கமாக 22, மெகா இலக்கமாக 22 அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத பரிசாக 78,70,640 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசாக 29,92,65,042 ரூபாய். அடுத்து பவர் சுப பரிசாக 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தகனுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 1568வது சீட்டெழுப்பு வாரமான ஹந்தஹனுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 20, 23, 26, 57. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 20, 23, 26, 57. ராசி மகரம். மீண்டும் ராசி மகரம். மொத்த பரிசாக 92,21,620 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 30,35,315 ரூபாய் 60 சதம். அது சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். அடுத்து சீட்டெழுப்பு வாரமான 834வது சீட்டெழுப்பு வாரமான அது சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 5, 9, 7, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 9, 7, 1. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. மொத்த பரிசாக 46,30,960 ரூபாய். அடுத்த ஜேவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. சீட்டெழுப்பு வாரமான 527வது சீட்டெழுப்பு வாரமான ஜேவுக்கான வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 8, 5, 6. ஆங்கில எழுத்து ஓ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. மொத பரிசாக 69,49,120 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வ பாட முடிவுகள்.

0: ஆண்டு ஜூலை மாதம் 26 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை, ராகு காலம் காலை 4:30 மணியிலிருந்து 6:02 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பொறுமை, ரிஷபம் அன்பு, மிதுனம் அமைதி, கடகம் பரிசு, சிம்மம் லாபம், கன்னி நலம், துலாம் இரக்கம், விருச்சிகம் உதவி, தனுசு வெற்றி, மகரம் நிம்மதி, கும்பம் உயர்வு, மீனம் ஊக்கம். மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் பொறுமை, ரிஷபம் அன்பு, மிதுனம் அமைதி, கடகம் பரிசு, சிம்மம் லாபம், கன்னி நலம், துலாம் இரக்கம், விருச்சிகம் உதவி, தனுசு வெற்றி, மகரம் நிம்மதி, கும்பம் உயர்வு, மீனம் ஊக்கம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்: 102.6, 102.8. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ஓகே, சூப்பரான ஒரு பாடல் ஒலித்தொழிந்தது. இதே நேரத்துல விருதி நேர்களாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இனிய காலை வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. மதுரை சண்முகசுந்தரம் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி நானும் சந்தோஷ ஸ்டாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடத்தாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிந்துலே எல்ஜின் ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் கந்தப்பழை ஜோன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல கணபதி இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஹாய் குட் மார்னிங் சொல்லிட்டு ஹரிஹரன் வந்திருக்கிறாரு. இனி காலை நேர வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு ரிஜ்வான் பேர்வழியிலேருந்து வந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சிஸ்டர்ஸ் அப்படின்னா ஃபுட் செல்வம் நாரின் பீட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுபரான வணக்கம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லிருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் முடிச்சுக்கொள்கின்றேன். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது ஸ்ரீ ஸ்ருபி கிடைந்திருப்பாங்க. இன்றைய நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட் மக்களே, ஹாப்பி.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரம். வணக்கம். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே தான் நாங்க பேச போறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நவீன பெண்கள் நவீன வாழ்க்கையா அல்லது பாரம்பரிய வாழ்க்கையிலயா அதிகம் பின்பற்றுகிறார்கள் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைய தினம் நாங்க பேச போறோம். நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டங்கள்ல பொதுவாக வந்து பெண்கள் வந்து நவீன வாழ்க்கை முறைகளை வந்து பெண்கள் பின்பற்றுறாங்களா அல்லது பாரம்பரியத்தை பின்பற்றுறாங்களான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கு நாங்க நிகழ்ச்சியில பேச போறோம். நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 7 5 0 0 1 7 5 1 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38. நீங்க சொல்லுங்க,
2: நீங்க சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை,
2: கருத்து மேடை.
3: 102.2 அலைவரிசையில் வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இது?
4: பெரிய நிலாவணை, சாந்தி கோவிந்தராஜா.
3: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கின்ற உங்க நலத்து இறைவனா துணை புரியட்டும்.
3: நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: ஆமா மேடம், இந்த காலத்து பெண்கள் எல்லாம் பார்க்க போனா ஆரோக்கியம், ஒற்றுமைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல பெண்கள் சொல்ல போனா அவர்கள், அதாவது சமையலா எடுத்துக்கொண்டாலும் ஒன்று ரெண்டு பெண்கள் ஆரோக்கியம், மற்றவர்களெல்லாம் கடையில வாங்குகிற துரித உணவுகளை செஞ்சு ஆரோக்கியம் அது கொஞ்சம் குறைந்ததாக இருக்கும். ஆனா இந்த காலத்து பெண்கள் பத்து பொறுத்த மட்டும் சொல்ல போனா சமையல்கள் எல்லாவற்றையும் கெதியாக நேரத்தை மிச்சப்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்கின்றார்கள். அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான் மேடம். ஆனால் அதுலதான் சொல்றாங்க, ஒரு பழைய காலத்து பாட்டி ஒரு பேட்டி சொல்றாங்க, என்ன நல்லா உரல்ல குத்தி எல்லாம் செய்யும், அம்மில அரிசி எல்லாம் செய்யும், டிசம்பனே அதுக்கு அந்த பெண் சொல்றேன். உன்னோட காலத்துல நெல்லு குத்து மாவரைக்கு அன்னாட பொம்பளைகள் அவதிப்பட்டாங்க. இப்ப எங்க காலத்துல எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு, ஒட்டாம வேலைகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்ன மாதிரி சுருக்கமாவே இருந்தாரு. புதிய புதிய சமையல்களையும் செயற்பாடுகளையும் கண்டுபிடிக்கின்றார்கள் இன்றைய காலத்து பெண்கள். சிந்தனையெல்லாம் நல்ல சிதறவிட்டு எல்லாவற்றையும் நல்லது கெட்டதை எல்லாம் அறிந்து செய்கின்றார்கள். ஆனா ஆரோக்கியமான விஷயத்தை தான் கொஞ்சம் கவனம் செலுத்துவதில்லை. அதையும் அதையும் வீட்டில ஒன்று ரெண்டை செய்தால் நன்றாக இருக்கும். மனிதர் மற்றவர்கள் வாழ்வதற்கு வீட்டிலே ஆரோக்கியமாகத்தான் பெண்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் எல்லோருக்கும் நல்லது. அந்த காலமும் நல்லந்தான், ஒற்றுமையாகவும் வாழவில்லை. இப்போ ஒரு போனை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இருக்கின்ற நேரம் இங்கே ஒரு ஒற்றுமைகளும் இல்லை. பழைய காலத்து செயற்பாடுகள் மிகவும் நல்லதுதான், அதை கடைபிடித்தாலும் நல்லதுதான். புதிய செயற்பாடுகளை செய்யும் போது இவர்களுக்கு உயர்வான நல்ல எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு நல்ல குழந்தைகளையும் பார்த்து நல்ல செயற்பாடுகள் நல்ல ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுத்து வேண்டும். அப்போதுதான் இப்ப எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்ப வேண்டாம், நம்மளோட செயற்பாடு ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுப்ப வேண்டாம் நாமளே சொல்லி. அந்த காலத்துல பார்த்து அப்படியே வளர்ந்து கொண்டு பரம்பரையா போவார்கள். அது கொஞ்சம் விலகியதான் இப்படியான சில பிரச்சனைகள் மேடம். இதனால் பெண்கள் நட்பாடு கொடுப்ப வேண்டாம், நம்மட செயற்பாடு ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுப்ப வேண்டாம் நாமளே சொல்லி. அந்த காலத்துல பார்த்து அப்படியே வளர்ந்து கொண்டு பரம்பரையா போவார்கள். அது கொஞ்சம் விலகியதான் இப்படியான சில பிரச்சனைகள் மேடம். இதனால் பெண்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் எல்லோருக்கும் நல்ல. இந்த காலத்தை கெட்டதை விலக்கி விட்டு நல்லதை வாழ்ந்தால் நல்ல.
3: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, காலம் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, ஆனா நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள் அவையும் மாற வேண்டுமா அல்லது அவற்றை பாதுகாக்க வேண்டுமா? ஒரு பக்கம் வந்து இன்றைய பெண்கள் வந்து கல்வி, வேலை, தொழில், கனவுகள் என பல துறைகள்ல வந்து சாதிச்சு கொண்டே இருக்கிறாங்க பெண்கள். இன்னொரு பக்கம் குடும்பம், கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை வந்து பலர் மதித்து வாழ்கின்றார்கள். அப்படியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பாரம்பரியமா அல்லது நவீன தொழில்நுட்பமா அப்படின்றத நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ஆண்டு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்தை அடைய போற. ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
2: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
1: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும்? நான்
2: இன்றைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் அபிலாசன் பிரச்சனை சோல்.
3: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக.

0: மலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது?
3: நான் மரணமுனை கலீல்.
2: கலீல் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அதாவது அந்த நவீன முறையைத்தான் சர்க்கார பெண்கள் பெரும்பாலும் விரும்புகிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த நேர மீதப்படுத்தல் தான். குறுகிய நேரத்துக்குள் அநேகமான விடயங்களை முடித்து விடலாம் என்பதன் காரணமாகத்தான் அந்த நவீன முறைகளை கையாளுகின்றார்கள். சமையலாக இருக்கலாம், உடுப்பு கழுவுவதாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஆனால் பாரம்பரிய விடயங்களை கையாள்வதில் சுகம் இருக்கிறது. பாரம்பரிய முறைகளிலே நாங்கள் கையாளுகின்ற பொழுது தொற்றா நோய்கள் எங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைய, இதுல நவீன விடயங்களிலெல்லாம் உடல் அசைவு குறைய, அதனால நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரும்பாலும் அந்த அம்மியில் அரைத்து குழம்பு வைப்பது, அதே மாதிரி மாவிடிப்பது, இப்ப கைய ஆடைகளை துவைத்து கழுவுவது, இதனால் உடல் அசைவு இருந்தது. அவைகளை நாங்கள் படிப்படியாக அவைகளை மேற்கொண்டால் நல்லவென்ப என்னுடைய கருத்து. எல்லாம் உடல் அசைவு இல்லாவிட்டால் தொற்றா நோய்களுக்கு சான்ஸ் இருக்கிறது. நன்றி.
2: உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி
2: நன்றி. அவரும் கூட ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லியிருந்தார்.

இன்றைய காலகட்டத்தை பொதுவாக நம்மளுடைய டைம் அதாவது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவே இன்றைய காலகட்டங்கள்ல வந்து ரொம்பவுமே அதிநவீனமான பொருட்களை வந்து பயன்படுத்துறாங்க. உதாரணமா நாங்க ஒரு சமையல் செய்யும் போது அந்த காலத்துல அதாவது பரம்பரை பரம்பரையா நம்மளுடைய சொந்தங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த ஆட்டுக்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாரம்பரியம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில அதை எல்லாமே ஈஸியாக்கக்கூடிய மாதிரி நிறைய வந்து நவீன பொருட்கள் வந்து காணப்படுது. இதனால வந்து நம்மளுடைய டைம் மிச்சமாகுமே தவிர அதனுடைய டேஸ்ட் வந்து எப்பவுமே நாங்க வந்து இயற்கையா சமைக்கும் போது அதனுடைய தனி ருசி வந்து இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து காணப்படுது. இந்த பண்டைய கலாச்சாரங்கள் அதே போன்று நவீனத்துக்கும் இடையிலான நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0312 7 5 0 0 1 கதை போல 0312 7 5 1 1 1 இருக்கு.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இது மக்கள் கூடிய மகுடமே.
2: ஆரோக்கியம்
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடெண்டே அப்ப இல்ல, உன் கேலபர்ல பாதி கூட இல்லாதுன்னா உன்ன பார்த்து உன்ன மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசர் ஆயிருக்க. என்னாச்சு உனக்கு?
2: என்னால
1: குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷியஸ் மட்டும் எனக்கு சொல்லாத. சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்பிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, இத செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டயும் பதில் இல்ல. நீ யாருக்கும் தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படியான வாழணுங்கறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? டெய்லி ஆபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் புற இருந்துடாது. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். Only then will the world begin to change for you. நீ உன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல, அந்த வசந்திய நான் பார்க்கணும்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு காற்றமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்பு சொந்தங்களையும் கூட. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 கதை போல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நவீன பெண்கள் வந்து, நவீன வாழ்க்கையை வந்து அதிகள் வந்து பெண்கள் வந்து பின்பற்றுகிறாங்க. பெண்கள் என்று தங்களுடைய கல்வி, தொழில், பொருளாதாரம், சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட கனவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தங்களாலேயே தனக்காக முடிவெடுத்துக் கொள்றது, தனிமையா ஒரு முடிவு வந்து மேற்கொள்றது, தன்னம்பிக்கை, சமூகத்துல தங்களுக்கான இடத்தை பின்பற்றணும், தங்களுக்கான ஒரு இடத்தை வந்து எப்பவுமே பதுக்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து இன்று பல பெண்களிடம் வந்து காணப்படுகிறது. அதாவது பொதுவாக மருத்துவர், பொறியியலாளர், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், விமான தொழிலதிபர்கள் மற்றும் பல விடயங்கள்ல வந்து பல துறைகள்லையும் பெண்கள் வந்து இன்றைய காலத்துல வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல நவீனம் என்பது வந்து பாரம்பரியத்தை மறந்து வாழ்வது வந்து கிடையாது. இன்று இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களுடைய குடும்பம், கலாச்சாரம், மொழி, பண்பாடு, உறவுகள் ஆகியவற்றை வந்து பாதுகாக்கிறதுக்கு, தங்களுடைய நேரங்களை வந்து மிச்சப்படுத்துறதுக்காகவும் வந்து அந்த பாரம்பரியத்திலிருந்து நவீனத்தை வந்து பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.
3: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: சமுதாயத்திற்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் கூடிய
1: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை வைத்திருந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று மாலை கம்பெனி தெரு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உணவகம் ஒன்றில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் வைத்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பொழுது சந்தேக நபரிடமிருந்து 36,200 சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் அவரிடமிருந்த கெப்ரக வாகனம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 30 வயதுடைய மலேசிய பிரஜை என தெரிய வந்துள்ளது. கொம்பனி தெரு போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
2: வருகின்றனர்.
3: இந்திய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு சர்ச்சையை தொடர்ந்து மாணவர்களின் தொடர் போராட்டங்கள் வலுப்பெற்றதை அடுத்து மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அடுத்த மனத்தியாள செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பார்க்கும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் கூடிய மகுடமே.
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட காத்திரமான கருத்துக்களையும் எங்களுடைய அன்பு சொந்தங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் அம்மா, வஸ்திரா ஐயா தானே?
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: கருத்துன்னு சொன்னா, அன்றைய காலத்துல வீட்டுல அக்கா அம்மா இல்லாதது மா உதிச்சு இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுவோம். மற்றது வீட்டு தோட்டத்துல ஒரு சின்ன மரக்கறி கொட்டலாம் வச்சு அதுல இருந்து மரக்கறி கருவேப்பிள்ள கத்தரிக்காய் அறுது வாங்குவோம். இப்ப தொட்டத்துக்கெல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு கோல் பண்ணுவாங்க, 5 மணிக்கு ரெஸ்டார்ட்லயும் கேஎஃப்சிலையும் சாப்பாடு வாங்கிடுவாங்கன்னு. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நாங்க அந்த கஷ்டப்பட்டது கூட இன்னும் நாங்க வாழலாம். வாழ்க்கையில செலவுகளை குறைச்சு நிம்மதியாக வாழலாம். இதுதான் என்னோட கருத்து.
2: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி அம்மா, நன்றி.
2: நன்றி. நடைமுறைகளில் ஒரு அருமையான விஷயத்த வந்து அவரும் பகிர்ந்திருந்தாரு. நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பின்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0312 7 5 0 0 1 கதை போல 0312 7 5 1 1 1 க்கு.

0: நெறி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
1: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்தை அடைய போறாய். இருந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
2: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
1: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும்? நான்
2: இன்றைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் அபிலாசன் பிரச்சனை சோல்ட்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: என்ன
1: பேர் உங்களுக்கு? ஷாலினி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. சரி, ஓகே, வந்தவங்களிடம் போயிட்டாங்க, இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இது?
3: நிஷா,
1: சொல்லுங்க உங்களுடைய
3: கருத்துக்களை. இந்த ஏறகட்டத்தில் பாஸ்போர்ட் என்னும் பேரில் நேரத்தை சேமிக்கிறார்கள். சேமிக்கும் நேரத்தை வாழ கிடைக்கிறார் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. ஏனென்று கேட்டால், இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமான சாப்பாடு, அவசர அவசரமான வேலைப்பாடு, அவசர அவசரமான பேச்சுவார்த்தைகள், அவசர அவசரமான சேவைகள் நிறைவேற்று எல்லாமே அவசரமாகவே கனகரியாகவே நடந்து கொண்டு போகிறது. இந்த தேவைப்பாடுகளில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. என்னென்னு கேட்டால், இந்த கால ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு சாதாரணமான பாலப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த காலகட்டத்தில் அப்பம் மாவிடித்து அரிஞ்சு அதை கஞ்சி காய்ச்சி அதை புளிக்க வச்சு அதை அப்பம் சுட்டு அது மிஞ்சி வரை துள்ளி மாவிடித்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகான ஒரு காலம், நிலா காலம். அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கும் போது இருக்கும் சந்தோஷம், அதற்காகவே ஒரு வட்டமிட்டொரு கூட்டம். இந்த அனுபவங்கள் இருக்கும் போது நாம் பாஸ்போர்ட்டை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதில் இருக்கும் சுவையும் சுகமும் தனித்துவமானது. இன்றைய சாப்பாடுகள், அவசரமாக நாம் வாங்கும் சாப்பாடுகள் வேகமாக அவித்து கொடுக்கப்படுகிறது, அதில் நிதானம் இருப்பதில்லை. ருசியாக கொடுக்கப்படுகிறது, அது கலப்பிடுகள் கூட. அதாவது இயற்கையான ருசியை தவிர்த்து செயற்கை ருசியை சேர்த்து இன்றைய காலகட்டத்தில் உணவுகள் பரிமாறப்படுகிறது. இதனால் ஏற்படும் விபத்துக்கள், அதாவது இயற்கை மரணங்களை விட தற்காலத்தில் செயற்கை மரணங்கள் தான் அதிகம். ஏனென்று கேட்டால், இன்றைய வாலிபர்கள், முதியோர்கள், வயது சாடினவர்கள் இந்த காலத்தில் எவரையுமே நாம் காண முடியாது. 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் கூட இந்த மரணத்தை தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது காலத்தில் 80 வயது, 90 வயது, 110 வயது வரை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கேட்டால் சாதாரணமானது. கதை சாப்பாடு

0: அதாவது இந்த உப்பு தண்ணியும் சோறும் வெங்காய கறி இப்படி இனிமையான சாப்பாடுகளை சாப்பிட்டு வந்தவர்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் பிரஷர் பிபி எந்த ஒரு நோயும் இல்லை. அவர்களை கேட்டால் அவர்கள் முதுமைக்கான நோய், முதுமை தாண்டிய நோய், இயலாமை, இதனால் வரும் மரணங்கள். இந்த காலத்தில் எங்கு கேட்டாலும் நேற்று பேசிக் கொண்டிருப்பவர் மரணித்து விட்டார், நேற்று நடந்து போனவர் என்று மறந்து விட்டார். ஏனென்று கேட்டால் அந்த மரண விலை காரணம் ஹார்ட் அட்டாக், சீனி, பிரஷர், கிட்னி, கேன்சர், இதெல்லாம் வர காரணம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட். பேச போனா சமையல் விடயங்கள் நிறைய பேசலாம். ஏனென்று கேட்டால் நீங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு அருமையானது, அந்த அருமைக்கு தக நிறைய பேர் பேசிக் கொண்டு போகிறார்கள். அந்த பேச்சு நிமித்தம் நீங்கள் கொடுத்திருக்கும் அவகாசமும் அமைதியும்
1: அருமையான ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: துர்கா கோயில் தானே கிளம்பிட்டு இருக்க, சீக்கிரம் வச்சுக்கிட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம்.
2: நான் தனியா போய்க்கிறேன்.
1: இந்த பாருமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே இல்ல. வாமா கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்.
2: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு பெருமையா இருக்கும், ஆனா எனக்கு அசிங்கம்.
1: அப்படி எங்கிட்ட இல்லாத என்னதான் இருக்கா உங்ககிட்ட?
2: 10,000 ரூபாய் பட்டு போடுவேன். இது சாதாரண காட்டன் போடுவேன். உங்க கூட வந்தா எனக்கு அவமானமா இருக்காது.
1: இது நீங்க கட்டுற காஸ்ட்லி புடவை தானுங்க. இப்ப எங்கூட கோயிலுக்கு வரீங்களா?
2: ஏன் புடவையை உங்களை யார் கட்டு சொன்னது?
1: யார் சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகன் தான். மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒண்ணா தப்பு இல்ல.
2: அப்ப அவரு
3: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை அபிராமி.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நீங்க சொல்லுங்க,
3: நீங்க சொல்லுங்க,
2: நேயர்களின் கருத்து மேடை,
3: கருத்து மேடை.
4: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி தொடர்ந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் செல்லம், எப்படி? நல்லா சுகமா?
4: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன குறையே வராது.
4: அப்படியா, சரி, ஓகே. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
5: நான் ரத்னபுரில இருந்து விமலா தேவி. ஆனா நவீன முறைன்னு சொன்னா, நம்ம முன்ன காலத்துல மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது வந்து முன்ன காலத்துல வந்து நல்ல உணவு பல உணவுகள், உடம்புக்கு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே கரண்டில், அதுல இல்லை, எல்லாமே கையால செய்த பொருட்கள் தான். நல்ல ஓட்டுங்க, நல்ல நடைப்பழக்கங்கள், பாடசாலைக்கு கூட 8-10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வருவோம். ஆனா இப்ப எல்லாம் நவீன முறைனால இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதுதான் சரி. ஏன்னா இப்ப உள்ளவங்க பரணம் இவ்வளவுதான் நாங்க சொன்னாலும் அந்த முடிய நவீன முறை
4: அழைப்பும் தெளிவில்லாம இருந்தது. அவங்களும் கூட ஒரு அருமையான தலைப்பு சொல்லியிருந்தாங்க, கதைய சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொல்லும் விஷயம் வந்து சரியா தெரியல என்றாலும், ஒரு இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். பாரம்பரியங்களை வந்து இப்ப நவீன முறைப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏராளமா இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருந்தோம். இந்த தலைப்பு வந்து நிறைய கருத்துக்களை வந்து நிறைய அன்பு சொந்தங்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க. நவீன வாழ்க்கையோ பாரம்பரிய வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் அது ஒவ்வொருவருடைய விருப்பம் சூழ்நிலைக்கு சார்ந்த மாதிரி வெவ்வேறுவாக மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஒரு பெண்ணை அவரது வாழ்க்கை முறையை வைத்து மதிப்பிடலாம். அவரது நல்ல மனம், பொறுப்பு, அன்பு, மரியாதை போன்ற நிறைய விஷயங்களை வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க எப்படியாப்பட்டவங்க. நவீன பாரம்பரிய இந்த விஷயங்கள் வந்து நவீன தேவையா அல்லது பாரம்பரிய தேவையே, இரண்டில் நல்ல அம்சங்களை பற்றி மட்டும் நம்ம வந்து யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா வாழ்க்கை இன்னுமே அழகாகும் அப்படின்றது தான் இன்றைய இந்த தலைப்பினுடைய நாங்க பேசியிருந்த விஷயம் வந்து இந்த ரெண்டுமே வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீரில் தொடர்ந்தோம். இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சி உடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்ற செல்லும் நான் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஷோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை கிரிக்கெட் சபையின் முன்னாள் தலைவரான உப்பாளி தர்மதாச தனது 72வது வயதில் காலமானார். தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானிய இலக்குகள் மீது 14வது இரவாக நடத்தப்படவிருந்த வான்வழி தாக்குதலுக்கான திட்டம் அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுதிலும் அதற்கு உத்தரவிடவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ராணுவ தாக்குதலுக்கு பதிலாக புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு வாய்ப்பளிக்க அமெரிக்க ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தியல செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,

இது நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: பேசவே வெக்கமாயிருக்கு எனக்கு. என்ன வாழ்க்கையில திரும்பி பார்க்கல, கடைசியில என்னால போய் முடிஞ்சது. இருந்தாலும் வைரம் ஒரு மனுஷனுக்கு வேணும் அபிலாஷன். இத சொல்லிக் கொண்டே நீ சும்மா இருக்காம அபிலாஷன் அபிலாஷன் அபிலாஷன் திருந்தப்பார். இருந்தோனும் திருந்தாத உள்ளம்பல் இருந்தென்ன லாபம்னு சொல்லி ஜோதிப்பால சும்மா வாசன். இப்ப முடிவு கோரோம் அபிலாஷன், தெளிவான ஒரு முடிவு, கடைசி முடிவு இது. இதுக்கு பிறகு நீ டெய்லி வந்து செல்லப்படாது. இதுதான் இந்த கடைசி முடிவு. கேம் உண்டு அமைக்கிறோம், நாங்க வந்து கப்ப தூக்குறோம். இல்லையா அபிலாஷின் வாழ்க்கையில வந்து உனக்கு ஒண்ணுமே இல்ல, போற போறது எல்லாம் உனக்கு விக்கம் இல்லையாட்டா. இந்த நாள் இதே தான் செல்வாய், ஸ்டார்ட்ல வருவ, கடைசியில உப்பாரி வச்சு அழுத்து கொண்டு போவாய். எவ்வளவு நாளைக்கு அபிலாஷன் செய்வாய்? என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குது இல்லையா? இந்த கேட்கிற உலகத்துக்கு அபிலாஷன் தார் அப்படின்னு சொல்லி செய்யாட்டி நான் சுல்தான் பீபிடம் அவன் இல்ல. கேம் உண்டு அமைக்கிறோம், கதையை கொடுக்கறோம், பாப்போம் எவ்வளவு நாள் தான் மிதிப்பீங்க. ஐயோ பார்த்தேன் பிள்ளானா, நீங்களே காணும் என்ன குழப்பமா இருக்கு, கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வர மூஞ்ச. உன முகத்தை பார்த்தோன்னு ஸ்ரீதேவி தாரணா
1: ஞாயிற்றுக்கிழமையா வந்துருவே? இது இது இது எப்படி சுகமா இருக்கிறீ?
0: சுகத்துக்கு என்ன குறவு? நானு நீ ஸ்டார்ட்ல செல்லப்படாய், வளமத்தான்
1: பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், எவ்வளவு குதூகலமா இருக்கிறேன், மகிழ்ச்சி பொங்குதடா, இல்லம் செழிக்குதடா. இப்படித்தானே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயமா நினைக்க வேணுமடா.
0: உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்குது, எங்களுக்கு மகிழ்ச்சி தொங்குது நானா.
1: அடே, தொங்கி வாழ்றவன் தானியடா வென்று வாரான். அதனால நீ தொங்க வலிக்கிட்ட வென்று வருவ, யோசிக்காத.
0: நான் தொங்க போன தூக்கு கயிறிலேயே தாராளம் தொங்க செல்லினானா?
1: அடே, மனிதனேடா குரங்கில இருந்தானடா வந்தவன்.
0: அப்படித்தான் செல்லான, அந்த மாதிரி விளப்ப முடியல. குரங்கு கூட பசிந்ததான் நீங்க, அதை விட்டு போச பயிலாடா.
1: நீ வந்து குரங்குன்னு நினைச்சு தொங்கி கொண்டுக்கிற உனக்கு பிரச்சனையடா.
0: அதை விடுங்க பிள்ளை,
1: இதை விட.
0: பழைய குரங்கு கதை நாய் கதையெல்லாம் விடுங்க. அது நான் கேட்கிறேன்னா கேட்டு என்ன பலன் பேச்சு வெளியில்?

0: சினிமா தியேட்டர் தொடர்கிறது.
1: போன சுவர அவர் பாலிட்டி ஒன்று கொடுக்க மாட்டான், காட்டையும் கருப்பட்டியும் தான் கொடுப்பான். ஊட்டப்பா வசந்த மாளிகமாய் கட்டி வச்சிருக்கான். சும்மா சரி இவ்வளவு நாள் என்னோட இருக்கிறானே அபுலாசன், உண்ட வீட்டுல குறைஞ்ச பட்சம் கடைக்கு போற வேலையாவது கொடுப்பான். இருப்பம் இந்த ஊடு இதே ஊடு அபுலாசன் பேர்ல மாறி நீ இந்த ஊட்ட முன்னுக்கு இன்னொரு குடிசை அடிச்சு நிக்கிற காலம் உண்டு வரத்தான்.
2: காலத்தாலேயே கோபி இல்லாட்டி வந்து பிளேன் டீ இதுதான் குடிக்க வேணுமடா. அதுக்கும் சீனியை குறைச்சி தான் குடிக்கிறது. ஏன்னா இந்த பனங்கட்டியில கொஞ்சம் சீனி குறைவுன்னு சொல்றாங்க. அதுதான் உனக்கு தந்திருக்கு. இந்த பால் கோப்பி அது எதுவும் குடிக்கப்படாத ஒரு வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் குடிக்கிறத தவிர்த்து கொள்றது இல்ல.
1: அதுக்கு சும்மா தண்ணி குடிச்சுக்கொண்டே இருக்கலாமே. நான்
2: தண்ணி எவ்வளவு தூரம் குடிக்கலாம், 6 லிட்டர்ல 9 லிட்டர் குடிக்கலாம், பிரச்சனையே இல்லை.
1: சரி அது
2: என்ன வெயிலுக்கு சரியா தண்ணி குடிக்க வேணுமடா.
1: சீனியும் இல்ல காட்டையும் இல்ல சுடு தண்ணி மாயிக்கு
2: அது சுடுவேன் பிளேண்டி. நல்ல கலர் இருக்கு பார்,
1: இருக்கு இருக்கு ஏதோ தனத்துல குணமாய் கஞ்ச பிசான்
2: விளங்கல.
1: இல்ல நான் நல்லா நீங்க குடிக்கலையா?
2: நான் காலத்தால இதுகளெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்றேடா.
1: ஓ என்ன
2: ஓ
1: சரி விலனான
2: சூரல் தான்.
1: என்னன்னா
2: அதாவது இயற்கையா இருக்கிற இளநீர்.
1: எங்களுக்கு வசதி வழி
2: உங்க வீட்டுல இளநீக்கு பிடிக்கிற அளவுலயே கிடக்குது. ஆவண்டு பாத்துக்கிறான் அவர்தனும் மரத்தை.
1: சரி சரி சரி பிள்ளைனா, ஒரு மனிதனுடைய மனசாட்சி என்னைக்காவது கதவை தட்டி கேக்குமா, டே இவனுக்கு இது செஞ்சு அப்படி கேக்குறியா? நானா
2: மனுஷன் மனசாட்சி தட்டி கேக்காடா, மனுஷன் கையால தட்ட வேணும், காலால உதைக்க வேணும். எப்படி மனசு தட்டும்?
1: இல்ல நான் என்ன
2: தடுமாறுற காலத்தாலே
1: என்ன
2: பிரச்சனை உனக்கு? ஓப்புல கதை
1: எனக்கு பிரச்சனை.
2: 1000 பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு இருக்கதான் செய்யுது. அதுக்காக உனக்கு இருக்கிறது 1-2 தானே, அது சொல்லி சொல்லிய
1: ஓராயிரம்
2: பாடலிலே
1: நான் வந்து காகிதத்தில் கப்பல் செய்து
2: அதுக்கு மழை வரவு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஒரு பாட்டு படிக்க அந்த பாட்டுக்கு எதிர்பார்ப்பு படிப்பான். என்னத்த செய்ய, கொஞ்சமா நான் கேட்டேன் மனசாட்சி படி அபிலாசனுக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சுமே அப்படின்னு வருமானு பாக்கணும். அப்படி ஒன்னு செஞ்ச மாதிரி இவனுக்கு மூஞ்சில கூட விளங்குது இல்லையே.
2: அனுப்புவாங்க.
1: நீங்க உபயம் செஞ்சு அங்கிருந்து எடுத்து வரையா?
2: இல்ல, அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்க போக வேண்டிய தேவையில்லை. அது பழமையான இது செய்யறதானே.
1: கடவுளுக்கும் கோப்பி ஊத்திக்கானு
2: என்ன விளங்கிதான் இப்ப குடிச்சது. அது சரிபரா கூட
1: நான் வெளிய பக்கம் போறேன் இல்லையா?
2: வெளியே எந்த வெயிலுகளையும் போகணும்
1: என்ன மனசுல இருக்கினானா வெளிப்படுத்த கொள்ள ஏலாம்.
2: உனக்கு 1000 விஷயம் இருக்குமென்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னத்தை வெளிப்படுத்த முடியாம நீ நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிற.
1: செஞ்சதுக்கு பதவி உயர்வில்லையே, நான் அதே இடத்துல தான்.
2: இது என்ன கரைச்சிருடா, நீ செய்யற வேலைக்கு நீ பதவி கேட்கவா?
1: எனக்கு பதவி இருக்கு, ஏதோ ஒருத்தன் தடுக்கிறமாயே எனக்கு விளங்குது. நானா
2: அது தடுக்கிறவன் தடுப்பானடா, நீ என்னடா துடுப்படுத்து கொண்டிருக்கிற, நீ உண்டே வேலையை பாரு.
1: அது சரி, அது இங்க வேலையை பார்க்க நாங்க இங்க வந்தா தானே
2: சாதம் சொல்லுவாங்களடாப்பா. என்ன உயர என்ன உயரம் சொல்லி தெரிந்தானே, போன் உயர குடியேறும் குடியேற
1: புள்ளகுட்டிகளோட சமாளிச்சு சாப்பிடுற எங்களுக்கு வந்து எங்கட ஒரு சம்பளத்தை வெட்டி எங்கட ஒரு ஓட்டிய வெட்டி செய்யறதுல என்ன ஈக்கி? நல்லது என்ன ஈக்கி? மழை பெய்யற காலத்துல,
2: மழை பெய்யற காலத்துல என்னத்தையாவது செய்துட்டு போகலாம். அது வந்து அவன் பிரச்சனை. உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அன்னதான மடத்துல இருந்து வர்ற சாப்பாட்டை வாங்கி தந்தா அதுக்கு ஒரு கதை சொல்றேன். நீ மற்ற விஷயங்களை பற்றி நீ நுழைச்சு கொடுக்கிற, நீ போய் சாப்பிட்டுட்டு வரக்கூடாதோ இல்ல தெரியாம கேக்குறேன்.
1: அதுல என்ன 10 பேர் இருப்பாங்க, இடையில போய் நாங்கேயும் போறோம். அப்ப நீங்க
2: அன்னதானம் பண்றதடாப்ப வாரவனுக்கு எல்லாம் கொடுக்கறதுதான். 10 பேர் இல்ல, 20 பேர் வந்து

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அன்னதானத்திலே அடிக்கிற கீமை பாரு, கடவுளுக்கு கொடுத்து போட்டு அங்கிருந்து வீடு வீட்டுக்கு வருது, அதுல எனக்கு ஒன்று கொஞ்சம் கொடுக்க செய்யறா. இந்த புத்தி அபிலாஷனி முன்னைக்கு புண்ணை பாவிச்சு ஈந்தி இந்தா, நீ உன் கம்பெனியில மேனேஜர் ஆகிப்பாய், எப்படி லோ லோன்னு அலைஞ்சிக்க மாட்டாய். சரி பாப்பம், அன்னைக்கு ஒரு காலம் வந்தா தத்துவம் அவனு கேட்க சொல்லப்படும், அதுக்கு ஏதாவது சொல்லுவான். ஒரு காலம் வரும்,
2: நீ சாடுறது உண்டு மோட்டுத்தனம்
1: என்ன செய்ய
2: பின்னடா, நீ படிச்சிருந்து சரியான முறையில முன்னேறினா நீ உங்கால நிக்கலாமே, மற்றவனை பார்த்து தொங்கி நிக்க வேண்டிய தேவையில்லையே. இந்த விஷயத்துல நீ எப்பயாவது நீ நிக்கிறியா? நீ ஏதாவது சரியான விஷயத்த செய்ய வலிக்கிட்டயா? நீ செஞ்சிட்டு போ, சரியான முறையில உனக்கு இது இல்லையன்னா இந்த மடம் இல்லாட்டி அந்த மடம், அந்த மடம் இல்லாட்டி அடுத்த விஷயம்.
1: அவன்
2: வாழ்க்கையில முழு பேரையும் மாத்தியான்னு சொல்லிக் கொண்டேதான் இருக்கவன். ஆனா நான் கூட்டாளிய மாத்தியான்னு சொல்லி நான் என்ன கூட்டாளி
1: எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கிறான்.
2: அவன் மாத்தியான்னு சொல்லியண்டே உனக்கு ஜெலோ கலர் பேப்பர் எடுத்து எழுதுவான்.
1: இன்னும் அவங்ககிட்ட ஒரு சின்ன சான்ஸ் உண்டு, மாத்தியா தண்ணேன்னு ஒரு சான்ஸ் உண்டு கொடுப்போம்.
2: அது இல்ல இல்ல இல்ல, இப்ப எல்லாம் அந்த சான்ஸ் எல்லாம் கிடையாது.
1: என்ன
2: எல்லாம் சிசிடிவி பட்டன்லயே இருக்கு, அவளும் வழிய வந்துடும்,
1: எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கான். நீங்களும் செல்றேன்னு கோவிச்சு கொள்ளவானா?
2: என்ன சொல்ற எல்லாம் சொல்லி போட்டு என்னத்த கோவிக்க கூடாதுன்னு சொல்ற?
1: சொல்லு, நீங்களும் இந்த ஓடிய பாலர் பாடசாலைனா?
2: அதாவது வந்து மொண்டசரி,
1: மொண்டசரியில இருந்து இது வரைக்கும் வந்தோம்,
2: மண்டை சுரஞ்சு கொண்டுதான் இருக்கிறான்.
1: ஆனா ஏண்ட நிலைமையும் உங்கட நிலைமையும் யோசிச்சு பாக்கல, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏண்டா அபிலாஷன் இப்படி ஆகுனான் அப்படி செல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கவலை வார இல்லையா?
2: கொஞ்சம் பொறுவாரன், நானும் நீயும் ஒன்றுதான். இந்த வாயும் இந்த வாயும் வேற, இந்த வயிறும் இந்த வயிறும் வேற, மிச்சத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் வேற வேற.
1: வேற என்ன?

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: சும்மா கீழி. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கூட்டம் சேர்த்து நடு சந்தில சிரிக்க வைக்க இல்லன்னு அபுலாஷன் இல்ல, சுல்தான் பிபிக்கு பிறந்த ஆள் விழுங்கி அபுலாஷன் நான் இல்ல. பாப்பம் உனக்கு என்ன இல்லமோ அது எங்களுக்கு ஏழாவா? எங்களுக்கு ஏழும், ஆனா எப்படி சேருன்னு தான் தெரியாமே. கேம் உண்டு அடிக்கணும்.
2: நீ என்னடா அழுது கொண்டே சிரிக்கிற மாதிரி இருக்குது இந்த மூஞ்சிய பார்த்தா?
1: எல்லாத்தையும் கேக்குறீங்க, நானும் புரிஞ்சுக்கொள்றீங்க இல்லையே. நான்
2: காது ரெண்டு என்னத்துக்கு கடவுள் கொடுத்துருக்கான்
1: கேக்கத்தான்?
2: பிற என்னதுக்கு நீ இந்த வாயால என்னத்தையும் சொல்லி கொண்டிருக்கிற? பேசுறதுக்கு வாய் இருக்கிற பேசு பேசு.
1: உன்னுக்கு என்னத்தான் இருந்தாலும் ஒரு தாய் தகப்பன் பேசுற மாதிரி ஒரு நட்பும் கூட்டாளிக்கு பேசலாவே.
2: உனக்கு தாய் தகப்பன் இருக்குதானே, எப்படி கூட்டாளி உண்ட தாய் தகப்பன் ஆகுவான்?
1: ஆக மாட்டான். அப்படித்தான்,
2: அதுதான் தான் உண்ட பிள்ளை. அவன் அவனை அவன் மாதிரிய வச்சுக்கோ. நீ எப்பயுமே சரியான முறையில வருவேன். நீ நீயா நினைச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறதால நீ நாசமா போற.
1: என்ன
2: இல்ல, நீ வந்து எப்பயுமே உன் காலை நம்பி நீ என்ன செய்யறன்றத சிந்திச்சு நீ செயல்பட்டு கொண்டு போ. அது நடக்குமா, இது நடக்குமா, அதான் அப்படி வருமா, இது எப்படி வருமா, இது இங்க போவானா, அது அங்க போவானா, இவன் ரெண்டு காரம் வச்சுக்கிறான், இவன் வீட்டை வச்சுக்கிறான், இவன் இந்த இதை செய்வான், இது எல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலையடா. நாய்க்கேண்டா போர்த்தங்க,
1: நாயம் போர்த்தேங்க. எனக்கு ஆயிரக்கணக்கான கூட்டாளி பாரு ஐக்கியா. நீங்க ஒரு ஆள் தானே கூட்டாளி. நீங்க
2: நீ ஆயிரம் பேர் உருவாக்கு, ஆயிரம் பேரோட ஒரே மாதிரி இரு. நல்ல விஷயத்தை சிந்தி நாலு பேரோட நல்ல விஷயத்தை செய்து கொண்டு போ. நல்லது நடக்குமாடா.
1: என்ன கடைசி, என்ன கடைசி மவன் பாருட அரணகொடியை வித்து தான் நான் உதவி செஞ்சேன். சொல்ல வருதில்லடா.
2: ஏன் நீ அவ்வளவு தூரம் கீழ்த்தனமா போன? இல்ல உன்னிட இவ்வளவு விஷயம் இருக்குது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏனடா தெரியுற அபிலாஷா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ ஏன் உனக்குள்ள ஒரு முடி, உனக்கு முடி வளருது இல்ல? ஆறு வெட்டுறான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறது ஆறு
1: நான் தான்.
2: அப்ப பிறகு நீ மற்றதை தொங்கிட்டு தொங்கிட்டு நிக்கிற, முடிவெடு சரியான முறையை செய். நாலு பேரை வச்சு நீ நாயா நிக்கிற?
1: மத்தவன் மத்தவன் மத்தவன் சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க ஆறு மத்தவன் சொல்லி உங்களே தவிர எனக்கு.
2: இல்ல நீ வந்து மற்றவன நம்புற, நீ சோழிய பாக்குற அப்படின்னு சொல்லி நீ செயல்படுற இல்ல.
1: மறந்தாண்ட போக்கா

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 81,511 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் டெங்கு நோயினால் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் இந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். அதற்கமைய இம்மாதத்தில் கடந்த சில நாட்களில் மாத்திரம் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 47,670 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சிரியாவில் பயணிகள் பஸ் ஒன்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரை ஏற்றி சென்ற பஸ்ஸுடன் நேருக்கு நேரு மோதிக்கொண்டதில் குறைந்தது 35 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கோர விபத்து பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அவசர சிகிச்சைகளுக்காக அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அவன் வாயால புடுங்க பாக்கு கூட்டாளி மாறெல்லாம் இவனுக்கு எதிராக தான் தேடுவேன். தேடி இவனுக்கு எதிராக ஒரு குழிய அமைச்சு குழியில இவன் விழுந்து மேலிருந்து அபிலாஷன் அபிலாஷன் கையா குடுன்னு சிலக மேலிருந்து நான் பார்த்து
2: என்ன இப்ப நீ வந்து எங்க வேலை செய்யற உண்மையை சொல்லு, நீ எல்லா இடமும் வேலை செய்யற கதையை விடாத, மனதை திறந்து சொல்லு எங்க வேலை
1: செய்யற.
2: ஐயோ அதுக்கு வேலை செய்து பென்ஷன் போறதுக்கு கொஞ்ச காலம் தான் இழந்து சொல்றது. இவ்வளவு நேரம்
1: தேயில ஃபேக்டரின்னு வைங்களே, அந்த ஃபேக்டரியில வந்து ஒரு உழைப்பாளி தொழிலாளி
2: தொழிலாளியா வேலை செய்யற, சரி
1: அங்கி அந்த பொஸ்ஸோட தான் நான் முதல்ல இருந்து வந்தேன்,
2: சரி.
1: ஆனா பொஸ் பெய்தான் நான் அங்கனைத்தான்
2: இப்படி விஷயத்தை என்னோட வந்து தேவையில்லாத பிரச்சனை என்னன்றது நேரம் சொன்னா நான் விஷயத்தை முடிச்சுட்டு போறேன்.
1: எப்படி சொல்றேன்
2: என்ன செய்ய மாட்டேன்
1: கொஞ்சம்
2: பொறுவாரன், எல்லா விஷயத்துக்கும் உந்த மூலையில நீ முதல் நிக்கிறியோ, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தலை கொடுப்பையோ.
1: இல்லாம
2: கடைசியில
1: தெரியும் அகற்றோம்.
2: சரி அவன் அகற்றதெல்லாம் சின்ன வேலை எனக்கு சொல்றதானே, எந்த ஐடியாவுக்கு பாரு விஷயத்தை முடிக்கிறேன்.

0: அபுல்லாசன் இன்றைக்குத்தான் நீ அபுல்லாசன் சுல்தான் பீபியிடம் மவன்.
1: நேற்றே கணக்கு சரியா செட் ஆகுதில்ல, அடுத்த விஷயங்கள் போகுதில்ல, இவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? இவ்வளவு எழுதுறாள எழுபுறாளவே எப்பதான் எடுத்து முடிப்பாளையோ தெரியல. அதனால இங்க பாரு, அந்த அந்த அந்த அங்க கந்தப்பிள்ளைக்கு அனுப்பினான், டிக்கோயாக அனுப்பி இருக்குது, யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில் வருது இல்லையாப்பா?
0: ஆயிட்டு இருக்கிறவன் சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறை பண்ணி செல்லிக்காந்தா.
1: என்னடா சிரட்டை தூக்கி நிக்கிறியா? சிரட்டையில பிள்ளைங்க போயிட்டுடா.
0: இல்ல இல்ல, நான் அதான் செலூன்ல போயிட்டு நாம உட்கார்ந்து செய்வெடுக்கலாம். நாங்க
1: எங்க போனாலும் செலூன விட மாட்டேப்பா.
0: நீங்க வந்து அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு வழி ஒன்று காட்டு.
1: இப்ப நீ என்ன செய்யணும்? உன்னோட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க?
0: கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்ட இருக்காங்க.
1: 30 பேர் இருக்கிறாங்க. அதுல நீ இப்ப எவ்வளவு கால சர்வீஸ்?
0: நான் தான் முதல் ஆள், ஃபர்ஸ்ட் ஆள்.
1: ஃபர்ஸ்ட் ஆள். சரி, ஓகே. எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்?
0: 16 ஆம்பளை பிள்ளைகள், 18 பொம்பளை பிள்ளைகள்.
1: அடே, 16 18 எத்தனைடா?
0: 88 பிள்ளைகள்.
1: எல்லாம் கேக்குறானு
0: அப்படியே அங்கிட்டு போய் போட்டு கொடுக்கலாம்.
1: சரியே, இவன் என்னத்தை செய்தாலும் பரவாயில்ல, நீ சொல்றத கேக்குறக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க?
0: கிட்டத்தட்ட ஒருத்தன் நீக்கா, ஒரே ஒருத்தன்.
1: ஒருத்தன் சரி வராடா. அப்ப இது என்ன, நீ உனக்கு 24 பேர் இருக்கிறான்னு ஒருத்தன் கேக்குறான், அப்ப நீயா தான் இருக்க வேணும்? அப்ப உனக்கு வின் பண்ண இயலாது.
0: அதுல கிட்டத்தட்ட பொம்பளை பிள்ளை இருக்கிற மாதிரி ஒரு 2 பேர் மாதிரி இருக்காங்களா? ஷுவர் இல்ல, கன்ஃபார்ம் இல்ல.
1: சரி, அதை பத்தி யோசிக்காத. அதுவும் உண்ட சொல்லு உனக்கா உண்டி உயிர் துறக்கிற மாதிரி இருக்கா இல்லையா?
0: 4
1: எதிர்காலத்துல நீ அடுத்த நிலைக்கு போகணும் பற்றி நான் சொல்ல
0: விளக்கிறேன்.
1: பதினோரு பேர் இருக்கிறாங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியான இடத்துல வந்து மாட்டிட்டான்.
2: நான் செய்யற ஐடியாவில் இருக்கிறேன். நீங்க என்னட்ட எனக்கு ஒரு இதை தந்துருங்கள்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டியோ.
1: ஐயோ நானே தாரேன் தாரேன் தாரேன் தாரேன் சொல்லி கடைசியில சும்மா வரவேலாம் வந்துட்டேன்.
2: அப்ப விலகிறேன் விலகிறேன்னு சொல்லி இன்னும் விலகியலன்னு சொல்றேன்.
1: விலக எப்படி அவர் விலகிறேன் போற பார்த்து நான் 28 இன்டடி 48 டேமேஜ் ஈந்தானு விற்கும் இல்லாம வரணும்.
2: சரி ஏன்னு சொல்லி சொன்னா எப்படி என்ன பக்கத்து அதுக்குள்ள சொல்றது வர்றானே எடுக்கிறாங்களே அப்ப எப்படி இருக்குது சும்மா அப்படியே குற்றவாளி என்று சொல்லி சொன்னால் குற்றங்கள் பதிவு செய்து பிரச்சனையா அவன் திருப்பி திருப்பி உள்ள வாரான் குற்றம் இல்லையானு அர்த்தம்
1: இல்ல குத்தத்தை மூடுறான் மண்ண போட்டு மூடுறான்
2: ஆறு மூடுறது
1: அவன் வெளியே போனவன்
2: என்ன சொல்றேன் குற்றம் மூடுறது என்றால் என்னடா ஒரு குற்றத்தை மூடலாம் அஞ்சு குற்றத்தை மூடலாம் 28 குற்றத்தையும் மூடுறான் சொல்லி சொன்னாலப்பா அவன் அப்பன் தான் அரசாங்கத்தையோ எல்லாத்தையும் நீதிபதியோ வச்சிருக்க வேணும் இது என்ன
1: கதையடா இவன் மூல உடம்பெல்லாம் மூலனானா
2: ஐயோ உன்ன மாதிரியான ஆக்கள் இருக்க இப்படித்தானடா சொல்ல வேணும் முறையான விஷயத்த முறையான லெட்டர்ல போட்டால் விஷயம் முடியுதடா அதுக்கு தான் என்னட்ட வந்திருக்கிற நீ இப்படி உண்ட வாயால இப்படி உடம்பெல்லாம் மூள அவன் அசைக்கலாது அவன் இப்படித்தான் அடே அவன் மாடு மேய்க்க
1: நீ யோசிக்காத, என்ன லெட்டர்ல விஷயம் முடியுது. நீ இருந்து பாரன், அதனால இப்ப கண்டிச்சு அவளை பிடிச்சி. இப்ப நான் சொல்ற மாதிரி லெட்டரை போட்டு விஷயத்தை முடி. எப்படி? நான் அதுதான் இப்ப உனக்கிட்ட 9 இருக்கு, அதுல 1 கூட உனக்கு வேண்டி ருடுக்கறேன்னு சொல்லுது. அத வச்சனு விஷயத்தை அவனுக்கு எதிராக அடிச்சு விட்டு போட்டு வர்ற விஷயத்தை பாரன், அது பிறகு நம்மள வெளியே நாம குடுக்கறோம்.
2: இவனும் இவன் எதையும் செய்யலாம் தானடா, சுதந்திரம் தானடா, பிரச்சனை எல்லாருக்கும் உண்டுதானே.
1: அப்படி இல்லைன்னா சுகம் எங்கடா, சொறிகிற இடத்துல எரியிற இடம் ஒண்ணு உண்டீங்க. அது எரியிற இடத்துல பத்திரம் மாதிரி அந்த லெட்டரை போட்டு விடு. அப்ப அதுக்கான விளக்கம் பெறும், அதுக்கான முடிவு பெறும், அதுக்கு பிறகு அவனை செய்ய முடியாது, அனுப்ப முடியாது எல்லாம் ஏதோ ஒரு முடிவில் அனுப்ப வேண்டி வரும் தானே. வரத்தான் செய்யும்.
2: ஆனா இங்கே ஒரு இடத்துல டபக் டபக் டபக் தனி
1: இப்படி யோசிச்சேன்னா நிறுத்த முடியாது.

0: உருவாக்கி அழுக்கலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசம்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியா வாட்டுடா, சரியா வாட்டுடா. அடே அபுலாசன், சுல்தான் பிபிட மவன் நீ இனிமே.
2: நடக்குது சரி வருமா, ரெண்டு கிழமைகள் ஒரு பதில் வருமா, வந்தா அப்புறமே வந்தா உண்டு வராட்டி எனக்கு என்ன சரி பிரச்சனை இல்லை, எத்தனையோ பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, அவனுக்கும் இருக்கு எனக்கும் இருக்குது, சரி விஷயம் நடக்குது அவ்வளவுதானையோ.
1: வேணும்
2: நீ யோசிக்காது
1: அது அந்த காலம் தானே, தெய்வம் அன்று கொள்ளும் என்ன இன்று கொள்ளும்,
2: அது அந்த காலம் சொன்னதை இந்த காலத்துல செய்து முடிக்கும்.
1: இப்ப அப்படிலாம் அந்த நடக்கணும்,
2: அந்த ஸ்பாட்ல நடக்கும். எனக்கு
1: வாசி ஆயிக்குமா?
2: உனக்கு வாசிய வாசியிலே வாசிக்கிறவனை பொறுத்துதான் இருக்கு. நீ வாசிக்கலே, நீ அடிச்சு அனுப்பினதானே உண்ட வேலை, நீ பார்த்து கொண்டிருக்கிறதானே. உனக்கு இதுல இது நேரடியா உனக்கு கிடைக்குமான்றது உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் உன்னிட்ட கேக்குறேன், விஷயம் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் குடுத்துட்டு உனக்கும் அதுல என்னடா, நீ வருஷம் 16 தான், உண்மைதான். ஆனா இந்த இடத்துக்கு நீ போகலாம்ன்றதுக்கான தகமை தகுதி என்ன இருக்கு?
1: அந்த 9 பேர்கிட்ட கேப்பாங்க, நீங்க வாரீங்களான்னு சொல்லி அவனு சொல்லுவான். இல்ல
2: அதே மொத்தமே 24 இருக்கேடா, அந்த 24 மிச்சம் ஜோலி பாப்பாங்களே, அதை விட ஓண்டும் ஓண்டிடத்துல பிரிஞ்சு போயிருக்குது இங்க கிடந்ததுகள் எல்லாம். அப்ப அதுகளெல்லாம் போடுமே கேச, இதன சும்மா தோசை கடையா இல்ல
1: உனக்கு
2: அறிவு வேணாமாடா?

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னடா ஆச்சு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கேஷ்மாய ஆச்சு. இவன் கிட்ட போய் ஐடியா கேட்டா குடுத்தான், அந்த ஐடியாவை போக வச்சா புள்ள இவன் விஷயத்த தெரிஞ்சு வச்சு. கானே இல்ல என்ன கேட்டக்கா இருக்கிற மாதிரியே ஈகே அவசரப்பட்டுட்டணும். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி மாட்டி கொண்டனும். இல்ல ஒரு சின்ன கெப் உண்டு, அந்த 9 பேர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவன் ஒருத்தன் மேல இருக்கிற நம்பிக்கையும் ஒரு நாளும் மாறாய். எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஈகார், அவர் பார்த்து கொள்ளுவார். பரவாயில்ல, முடிவும் விரை வச்சே தான் செய்யும், இல்லாது செட்டாவ மாட்டாச்சு.
2: என்னென்றாலும்
1: நீ இதுக்குள்ள தலையடையிலே
2: நான் இல்லத்தான் நான்
1: செய்யதானே, நீ மற்றவனை நம்பி நீ மண்குதிரையை விடையில ஆத்துக்குல்ல
2: எதிர்பார்க்கலாம்.
1: நிரூபிக்கிறதுக்கானே
2: என்ன
1: செய்ய, நீ இப்ப வராட்டி இப்ப இயங்காதோ
2: எல்லாரும் செய்யல அபுலாசன் சேரமாய் வருமா?
1: சரி அபுலாசன் இல்ல அவ்வளவுதான், அதுக்கா வேண்டி இப்ப எதுவுமே இயங்காம இருக்கா? நாளைக்கு நீ செத்து போயிட்டு எல்லாம் மூடிட்டு போவாங்களா? அவனவன் போய் இறங்காம எப்படி எதிராகும்
2: சரியான
1: முடிவு பெற மாட்டத நீ எப்படி சொல்லுவ?
2: கம்பெனில பெரியாக்கள் எல்லாம் சிங்களாக்கள் தானே, எனக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க.
1: சிங்களாக்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லையடா, உனக்கு சப்போர்ட் மாதிரி அவனுக்கு ஒரு பகுதி இருக்குன்னு தானே என்னடா சொல்ற.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னங்க அபுல்லாசன் சார், உங்களுக்கான ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை பிரிச்சு பாருங்க. உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சதால. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய பதவி உயர்வுக்கு வரணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி எப்படி உங்களுடைய இந்த திறமைக்கு என்ன காரணம் என்னங்க? அதுக்கான லெட்டர்
2: சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 12:13.

ஆனந்தமழி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் காதல் பாடல் நிகழ்ச்சியில் வசனத்தின் சுவாசக்காற்றிய நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியோடு. நேர்சதுகளே, நீங்களும் இனிமையான காதல் பாடல்களை கேட்டு ரசிக்க எங்களுக்கு நீங்கள் அழிவினை ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக 0112-1855-0015 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல வசனத்தின் பேஸ்புக் பக்கமாக வந்து நீங்க சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்திலேன் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 12:16 நிமிடம். இந்த நேரம் வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பெயர்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சமையல் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சமைச்சிட்டு முடிச்சிட்டீங்க. சரி, ஹெல்ப்புக்கு யாரும் இருக்கிறாங்களா வீட்டுல உங்களுக்கு? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிக்கா.

0: இயக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: ரோஜாவனம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்போது 12:32 நிமிடமாக இந்த நேரம் அழைப்பில் ஒரு சுந்தம் அடுத்தும் வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ
1: ஹலோ
0: வணக்கம், யார் இது?
1: வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க? ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாம் சரியா? யார் இது? யார் பேசுறீங்க? சரி ஓகே, அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் இது? ஹலோ சரி ஓகே, தொடர்ச்சியாக அன்பு சிதகளை நிகழ்ச்சியோடு நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்றதுக்கு நீங்களும் எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்றதுக்காக உங்களை மகிழ்விக்க இனிமையான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒழிக்க தயாரா இருக்கேன்.

0: அன்பே உன்வசம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற சுப்ரண காதல் பாடல் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக ஒலித்து இந்த நேரம் 12:37. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கலைச்செல்வன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. கழுத்திரை பக்கம் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஊரெல்லாம் அப்படி இருக்கு? அப்படியா? சரி சரி, ஓகே. பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா என்று இதுவரை கேட்ட பாடல்கள்? சரி சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
1: மகள்
0: சொந்த அனைவருக்கும்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரிப்பது 12:44 நிமிடம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் மதுராஜிலிருந்து இஸ்மியா கதைக்கிறேன்.
1: இஸ்மியா, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
1: நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா இஸ்மியா?
2: செம பாட்டாக்கா, சூப்பரா இருக்கு. நல்ல பாட்டு. என்ன பாட்டு கேக்குறே, எது கூட கூட அப்படின்னு இல்ல, நல்லா இருக்கு பாட்டு.
1: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க.
2: நன்றி உங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இன்றைய நாள் பொழுது அப்படி போகுது இஸ்மியா? உங்களுக்கு ரொம்ப பிஸியா? பாடல் தயாரா இருக்குமியா? ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதேலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை அபிராமி.
0: திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
3: பொண்ணு பிடிச்சிருக்கா?
4: உனக்கு தம்பிகளுக்கு பிடிச்சிருந்தாவே எனக்கு போதும்.
3: பேசலாமா?
5: இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்வேன்.
3: ஐயா, நீங்க ஒன்னும் செய்யலனாலும் பரவாயில்லைங்க, பேச வேண்டியது அது இல்லைங்க. நாங்க உங்க பொண்ண சில கேள்விங்க கேப்போம், அதுக்கு அவங்க சரியா பதில் சொன்னாதானுங்க இந்த கல்யாணம்.
5: கரெக்ட். கேள்வி கேக்குறதுக்கு என்ன கோடீஸ்வர நிகழ்ச்சியா? அப்படியே கேட்டாலும் அவரு தான் கேப்பாரு. அவங்க ரெடி மாப்பிள்ள, நீங்க ரெடியா?
4: மாமா, நீ கேளுமா.
6: பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணு என்ன சீர் கொண்டு வருவா?
5: சீப்பு கொண்டு வரும். சீவிக்கா கேக்குற அம்பாரு ஒரு கேள்வி. ஒரு பணக்கார பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வரும், ஆனா ஏழை பொண்ணா இருந்தா ஒரு தகர போட்டி நாலு கிழிஞ்ச சேலையும் கொண்டு வரும். சூ எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க.
7: புகுந்த வீட்டு மரியாதை, பிறந்த வீட்டு பெருமை, இது ரெண்டு கெட்டு போகாத அளவுக்கு அறிவை சீரா கொண்டு வரணுங்க.
5: பின்னே
6: எடுத்துட்டாங்க.
8: ஒரு புருஷனா ஒரு பொண்டாட்டி எப்படி புரிஞ்சு நடந்துக்குவா?
5: ஏண்டா நம்ம என்ன இந்தி பொண்ணைய கட்ட போறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு? தமிழ் பொண்ணு தானடா, வாமானா வர்றா போமானா போறா.
6: யோ மாமா,
5: இது யோவா? என்ன வர வர மரியாதை டவுன் ஆகுது?
6: எப்ப அது அப்பல இருந்திருக்கு?
7: புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும், புருஷனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது, அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது.
5: அப்போ உன் புருஷனுக்கு என்ன பிடிக்காது, என்ன வெளியே அனுப்பிடுவியா?
7: கண்டிப்பா.
6: வெரி குட் ஆன்சர். அப்பா வீட்டுக்கு போன பெட்டி வடிகளை எடுத்து ரெடியா வச்சுக்க.
5: ஏதியா போட்டி?
3: இப்ப நானு அண்ணன் பொண்டாட்டிய இந்த தங்கச்சி எப்படி கூப்பிடுவா?
5: துப்புட்டேனு கூப்பிடு. என்ன ஏது கேள்வியா? அண்ணன் பொண்டாட்டிய அண்ணேனு கூப்பிடுவாங்க.
6: வில்லு ஷட் அப்.
5: ஓ காலேஜா? அட அட அடிங்கடா, வளச்சு வளச்சு அடிங்கடா.
7: அம்மா அப்பா இல்லாத பொண்ணா இருந்தா அண்ணிய அம்மானே கூப்பிடலாம்.
3: சூப்பர்.
5: ஓகே, ஆல் குவெஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் மேரேஜ் தானே?
6: ஏனுங்க மாப்பிள்ள எதுவும் கேள்வி கேட்கலையா?
4: எனக்கு எல்லாமே இவங்க தான், அவங்க பாத்துக்கோங்க.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோடு

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அம்பாறை நகரின் விடுதி ஒன்றில் மறைவில் ரகசியமாக இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைத்துள்ளனர். இதன்பொழுது அங்கு முகாமையாளராக பணியாற்றிய நபர் உட்பட பெண்ணொருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து உளவாளி ஒருவரை பயன்படுத்தி போலீசார் முன்னெடுத்த திட்டமிட்ட நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட விடுதி முகாமையாளர் அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,52.88 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 58.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். அனுசரணை வழங்கியது மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: ரசாங்கன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:19 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். சரி, அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: காசல்லிருந்து விஜய் பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன்க்கா, ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப பிடிச்சிருக்கா.
1: சரி, அப்படியா? சரி, தொடர்ந்து மஸ்தத்தோடு இணைந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? சரி, அவங்களுக்காக மட்டும் பாடல் கேட்கலாம். சரியா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே போல சொன்னங்களில் நீங்களும் உங்களது அன்பார்ந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0122-1855-001 அல்லது 0121-1111-111 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: லேசா லேசா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பணாமத்தை முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சௌமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரி சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல மேடம், லைன் கிடைச்சது பிறகுதான்.
0: சரிம்மா, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
1: மும்தாஜ் வேதம், சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்னையா மகாதேவன், பணாவத்தை ஆட்ட விஸ்வநாதன், ஓமச்சரி இவர்களுக்காகவும், பணாவத்தை கனராஜசிங், யசோதா இவர்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

நடிகை அபிராமி.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசதத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன்.
1: ஈடன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்ட பாடல்கள் எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஈடன்
2: இப்ப போன பாடலும் அருமையா இருந்து எல்லா பாடலும் எல்லாம் நல்ல அருமையான பாடல்கள்.
1: சரி, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க.
2: நன்றி.
1: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய மகுடமே உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சுமார் 20 கிலோகிராம் ஹசிஸ் போதைப் பொருளை இலங்கைக்குள் கடத்த முயன்ற கடனா நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கஸ்பியன் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் யுக்ரைனால் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டும் ஈரான் இச்சம்பவம் தொடர்பில் விளக்கம் கோருவதற்காக தெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதுவரை ஈரானிய வெளியுறவு அமைச்சுக்கு அழைத்ததாக ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில், ரஷ்யா மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து பெறப்படும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகளை ஈரானுக்கு வழங்கி வருவதை தமது நாடு அவதானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து ஈரானுக்கு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் ரஷ்ய கப்பல்கள் மீது கஸ்பியன் கடலில் தாம் தாக்குதல் நடத்தியதையும் யுக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ளது. எமது அடுத்த மனத்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: நிமிர்ந்த நடை.

0: குடும்பத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் இந்த மனத்தீலத்தின் முதல் பாடலாக ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 2:09. வணக்கம். வணக்கம், யார் இது? வசந்தகுமார். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரியே பொழுதெல்லாம் அப்படி போகுது வசந்தகுமார்.
1: பொழுதெல்லாம் ரொம்ப நல்லபடியா போய் கொண்டிருக்கிறேன்.
0: சரி, ஓகே, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க.
1: ஆமா, இப்பதான் சாப்பிட்டேன்.
0: சரி, ஓகே.
1: இன்னும்
0: இல்ல, நிகழ்ச்சி
1: முடியதான்.
0: பாடல் யாருக்காக வசந்தகுமார்? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி உறவுகளே. இதே போல நீங்களும் நிகழ்ச்சியோடு எனது கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0121-2015-0001 அல்லது 0121-2015-111 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நட்புக்காக திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:27. வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து ஒன்ஸ் மோர் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: உலகின் நட்சத்திரம்.
1: பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மாராணி கணக்குல வாழ போறேன். ஒன்னே மாதிரி சண்டியனுக்கா வாக்கப்படுவேன்.
2: ஏன் சண்டியனுக்கு வாக்கப்பட்டேன்னா புலிக்குட்டி உனக்கு
1: வேணாம் ஜாமி, எனக்கு புள்ள குட்டி போதும். விட்டா பிரசவம் பார்த்து பேரே சிறுவல் இருக்கு.
2: வைக்காம பண்ண இந்த ஐயா வேறு பிள்ளைக்கு
1: வாயில நுழையாது.
2: வாயில் நுழையராப்புல வைக்கணும்னா மாலை பழம் தான் வைக்கணும். நம்ம உள்ளையா கண்டு செவ்வாழை பழம் தான் வச்சிருவோமா.
1: சும்மா மருத்துவம் பேசிட்டு என் பிள்ளைக்கு நான் டெண்டுல்கர்னதான் பேர வைப்பேன்.
3: நடிகை அபிராமி

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: அன்பு மனைவி, அன்பு அம்மா, அண்ணா, அதே போல அன்பு மகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க. எனக்கு வந்து ஆனந்த பூங்காற்றி திரைப்படத்தில் இடம்பெற்ற செம்மீனா விண்மீனா பாடல் இருவீங்களா அப்படின்னு சொல்லி கலுபோவிடல இருந்து ஜேசுதாஸ் விரும்பி கேட்டிருந்தார். சரி, ஓகே, அவர் விரும்பி கேட்ட அதே பாடல் அடுத்து நிகழ்ச்சியில் ஒலிக்க தயாரா இருக்கு, கேட்டு பார்க்கலாம்.

அறிவிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு சுப்ரான பாடலோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் இன்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அம்பாறையில் நீண்டகாலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குடு அசங்க என்று அழைக்கப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இன்று அதிகாலை மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அப்பகுதியில் பிரதான போதைப்பொருள் வியாபாரம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து குடு அசங்க ரகசியமான போதைப்பொருள் விநியோகத்தை முன்னெடுத்து வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து 2050 மில்லிகிராம் ஹெரோயின், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கைத்தொலைபேசி ஆகியவை போலீசாரால்
3: மீட்கப்பட்டுள்ளன.
4: ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நேற்று இரவு இடம்பெற்ற புகழ்பெற்ற கிறிஸ்டோபர் திருத்தின விழா கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் திடீரென வேன் ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 16 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களின் சிறிது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொண்டாட்டம் தொடங்கி சில மணி நேரங்களிலேயே கொண்டாட்டங்கள், திட்டமிட்ட இசை நிகழ்ச்சிகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபருக்கு பெர்லினில் உள்ள சில அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கலாம் என போலீஸ் தரப்பு முதல்கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 4 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மூன்று மணித்தியாலம் இதயத்தின் இசைக்கும் பயணியாய் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. மூன்று மணித்தியாலம் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031, அப்படியே இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு
1: இது?
0: நவரத்னம். எப்படி இருக்கீங்க நவரத்னம்?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்புறம் வேலையா இல்லாட்டி இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கீங்க? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல், பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திற்காக.

வா உன் பாடலை நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார்? சகுந்தலா தேவி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அடுத்தும் கூட இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல். 1985 மணிரத்னம் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல் இதய கோவில் திரைப்படத்திற்காக.

0: மச்சி மேல் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 3:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: தொடங்குவதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான

0: பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? மும்தாஜ். எப்படி இருக்கீங்க மும்தாஜ்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம்
0: கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி மும்தாஜ். அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: உதயகீதம் படத்துல சங்கீத மேகம் தேன் சிந்து மேரம்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே.
0: சரி, இந்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, புவனேஷ், நந்தகுமார் சேர்க்கான், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமல், பர்தா, பத்மா, ரவி, ரஹ்மா, அர்ஜுக், பாரூக், வைது, சின்னைய மகாதே, ஆட்டோ சோமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜின், அப்துல் நாசிருக்கா, அப்துல் மஜி குடும்பத்துக்கும் வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியோட நிதுகுண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்தும் கூட இளையராஜா இசை அமைத்து இளையராஜா அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல். 1989 கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் கரகாட்டக்காரன். இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தமாக 9 பாடல்கள். இந்த 9 பாடல்களுக்குமே இசைஞானி இளையராஜா தான் இசை அமைத்திருப்பார். இப்ப அவர் இசை அமைத்து அவர் பாடிய ஒரு அழகான பாடல்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: இசை உலகின் நட்சத்திரம்.
1: இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடெண்டே அப்ப இல்ல. உன் கேலிபர்ல பாதி கூட இல்லாதன்னா உன்னை பார்த்து உன்ன மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னையே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரா இருக்க. என்னாச்சு உனக்கு?
2: என்னால
1: குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷேஸ் மட்டும் எனக்கு சொல்லாத. சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்பிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு அஞ்சு இருக்கு, எது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்ல. நீ யாருக்கும் தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படியான வாழணுங்கறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? டெய்லி ஆபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாது. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். Only then will the world begin to change for you. நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. அந்த வசந்தியை நான் பார்க்கணும்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: களவான வெத்தாகல பகுதியிலுள்ள வெத்தாகல ஆற்று நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அப்பகுதியை சேர்ந்த கயான் சத்ருபான் எனும் 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஆவார். இவர் மற்றொரு நண்பருடன் சேர்ந்து வெத்தாகல ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த போதும் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பந்தோடப்பிலான விரிவான விசாரணைகளை களவான போலீசார் மேற்கொண்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை சட்டத்தரணியாக பணியாற்றி வந்த பிரிட்டனை சேர்ந்த கரீம் கான் பாலியல் குற்றச்சாட்டுகள் காரணமாக உத்தியோகபூர்வமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இது தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணையின் முடிவில் நடைபெற்ற வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தன்னுடன் பணியாற்றிய பெண் உதவியாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவர் முறைப்பாடு அளிப்பதை தடுக்க முயற்சி செய்ததாகவும் கரீம் கான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வரலாற்றிலேயே தலைமை சட்டத்தரணி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த

0: மணி மாலை சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பி சுசீலா அவரோடு இணைந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானியின் இதயம் தொட்ட இடைக்கால பாடல்களோடு இரண்டு மணித்தியாலம் அப்படியே சந்தோஷமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரா நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஆனந்தி அக்கா. நீர்கோளமில் நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க? நிசாம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடையில உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு நினைக்கிறேன்.
0: பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா நிசாம்க்கு?
1: நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
0: சரி நிசாம், அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும் கனடாவும் வசிக்கும் என்னுடைய அன்பு தங்கச்சி முனியாக்காகவும், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும், மற்ற ஜி ஆர் அக்காக்காகவும்.
0: சரி நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: சிறுகூட்டுல உள்ள குயிலுக்கு பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசு மணிக்கவும் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அன்பான மாலை வணக்கம். அனந்தி மேடம்
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் அது?
1: நான் கம்பாலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா மேடம்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மஜித். சொல்லுங்க, அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன் மேடம். ஆனந்தி மேடம் ஆனந்தமான பாடலை போட்டு கொண்டீங்க, நல்ல பாடலை தொகுத்து வழங்கி கொண்டீங்க, உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேடம்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம்? தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநகர் அன்பான தம்பி மொஹிடீனுக்காகவும், உழும்பு 14 வைக்கும் சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மொஹமட் சயீத் செல்லம் ஆளுக்காகவும், மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், மத்தல ஐயா கண்ணு சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும், தம்புள்ளை சகோதரி ரஹமா கணவர் பிள்ளைகளுக்காகவும் இந்த பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு அன்பான நன்றி மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அறந்தாங்கே ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் தெமோதரையிலிருந்து கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல் பாடலுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஆனந்தி அவர்களுக்கு இனிமையான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பொத்துவிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி நசான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை நேர வணக்கம் சகோதரி, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன்ஸ் டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஆயக்கா அன்பான மாலை நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேறுவழி தர்கா நகரிலிருந்து ரிசான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க, அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வெள்ளம்பெட்டியவிலிருந்து சுஜி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து மனோ அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: தேன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அன்பான மாலினிர, வணக்கம். யார் இது? சங்கீதா, எப்படி இருக்கீங்க சங்கீதா? சொல்லுங்க சங்கீதா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே, தெளிவில்லாம இருக்குதே. இப்ப விளங்குது, சொல்லுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, பாடல்கள் அருமையாக உள்ளது, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வெளிப்பிணையிலிருந்து வசிர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பொத்து

ஏகே வீதியில் இருந்து அரினிஷா மற்றும் பவத் அன்பர் மற்றும் முகைஜீர் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மாலை நேர வணக்கம், ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அன்பான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். வாகரையில் இருந்து சிவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் சகோதரி மதுகம கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மற்றும் என் அன்பு மனைவி விமலா தேவி மற்றும் மகன்மார்களான பிரசன்னா, அபினாஷ் மற்றும் மகள் அபினவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பசரியூரிலிருந்து பாரத் சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்கார். அதே நேரம் ஹாய் ஆனந்தி அக்கா அன்பான மாலை நேர வணக்கம், மணிமாறன் அப்புதள வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் மற்றும் குடும்ப உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டில் ருக்சன், யஸ்வீன் மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று புசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர் மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மேனகை பண்டாரவளை எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை அபிராமி. ஒடிக்கும் பாடல் இது வானவில் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளில் மட்டும் 258 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த தீ விபத்து சம்பவங்களில் மொத்த மீட்பு நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 17 பதிவாகியுள்ளதாகவும் அத்திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் கொழும்பு மாவட்டத்தில் 382 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 46 மீட்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் இந்த ஆண்டின் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் கொழும்பு மாவட்டத்தில் 258 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் என்றும் அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்தால் போர் புவியியல் ரீதியாக மேலும் விரிவடையும் என்று ஈரான் ராணுவம் இன்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வாஷிங்டன் பயணத்துக்கு முன்னதாக ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசு செய்தியாளர்களிடம் ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமினியா கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் மீண்டும் ஒருமுறை சேனுஸ்டுகளின் வஞ்சகத்துக்கு பலியானாலோ அல்லது அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் மூலம் போரை தொடர வலியுறுத்தினாலும் புவியியல் ரீதியாக போர் மேலும் விரிவடையும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இன்ன மறந்த பொழுதும் நான் உன்னை மறக்கவில்லையே. பாண்டிதுரை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. அப்படியே ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: வணக்கம், சந்தோஷமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: ஹட்டன்
0: கேம்பெளியிலிருந்து.
1: சுந்தர்
0: தங்க சுந்தரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இதய கோவில் படத்தில் இருந்து பாடல் ஒளித்தோய்ந்திருந்தது. சரி, என்ன பாடல்?
1: யார்
0: வீட்டில் ரோஜா? சார், அதை தர முயற்சி செய்யறேன். அடுத்த இந்த பாடல் தர முடியாட்டி அடுத்த நிகழ்ச்சியில தரேன். சரியா?
1: சரிமா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் தான்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. இசை ஞானி இளையராஜா இசை அமைத்த செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி அம்மா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இசைஞானி இளையராஜாவின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இது? நவாஸ். எப்படி இருக்கீங்க நவாஸ்? நவாஸ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விலங்கல்ல காவல்துறையில இருந்து பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா நவாஸ்க்கு? சரி, படுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அதே நேரமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதழ் கசின பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. மனைவி ஆஷா மற்றும் அரிஸ் கிறிசாலன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாரு. அதே நேரம் பட்டாங்கலையிலிருந்து சந்தியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவர் கருணாகரன் மற்றும் நிரோஷா, வாணி, ரிஷப் மற்றும் ஜசிந்தா, லக்ஸிகா டிலக்ஸிகா, அஸ்மித், மத்தீஸ் மற்றும் தீபன், தினேஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருந்தாங்க. அதே நேரம் மதுரங்குழி கனமுலையிலிருந்து நதிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. மகன் மற்றும் மகள் ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஒளிவில் இருந்து சஞ்சி நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்தம் உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க, அபுல்ஹாசனையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா அன்பான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கரவெளிப்பிட்டியவிலிருந்து மது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மற்றும் கணவர் ஜெகன் மற்றும் மகன்மார்களான ஜஸ்வின், அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருந்தாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா இனிமையான மாலை நேர வணக்கம், ஹங்வல்லையிலிருந்து கிருஷா, பாடல்கள் அருமையாக உள்ளது, இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் சகோதரி, நான் குகன், இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மகள் பிருந்திகாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அக்கறிப்பற்றிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிய மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறிப்பற்று பொப்டேலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அருமையான பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
3: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு

0: கையில பிடிச்சி கூண்டில் அடைச்சு சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: அன்பான
0: மாலினிர, வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நான் இனிதான் சாப்பிடணும். அதுதான் சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வகத்தோட்டம் தும்மோதர சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அம்பாந்தோட்ட ஜமீலா, கொழும்பு மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, பாதுக்க சின்னத்தம்பி, பென்ட்ரிக் தோட்டத்திலிருந்து குமார் தங்கதுரை மற்றும் உமாச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நிற வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் மானந்தி, எப்படி சுகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லலிதா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி

மட்டக்களப்பு அரசடியில் இருந்து ஆஷினி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம். தென்னிந்தியா தமிழ்நாடு தஞ்சையூரில் இருந்து பத்ம சிதம்பரம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கருபோவிலிருந்து வெள்ளையன் சவுந்தரராஜன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ரத்தோட்ட கதிர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கிணிகத்தைன கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம், நான் கரோலினா சுகந்தி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம், மஸ்கேலியா அஜித் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மதுகமா அம்பித்தினியிலிருந்து பனிமலல் விஜயராஜா மற்றும் இமாஷி, பிரித்திக், சரத்குமார், மனிஷா மற்றும் விதுசான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, குட் ஈவினிங், நான் அவிசாவலையிலிருந்து அசாத், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் மற்றும் மனைவி திவ்யா மற்றும் தனுஷி மற்றும் கவின், உமா, தினேஷ், தர்சன் மற்றும் மாமி ராகினி, ஆச்சி, அந்தோணி அம்மா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்து குட் ஈவினிங் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை இன்றே வருகிறது.

ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இறுதியாக யாழ்ப்பாணத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அம்மா, அப்பா, தம்பி, தாத்தா, கணவன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் அப்படியே ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரமே போது 6 மணி.

0: ஜென்டல்மேன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வந்திருக்கிறது ரஹ்மான் இசையில் வைரமுத்து அவர்களின் வரிகளில் அந்த பாடல் ஒளித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே மாலை பொழுது உற்சாகம் எடுத்து அதே போல விடுமுறை நாளை கொண்டாடுவதற்காக விடுமுறை கொண்டாட்டம் சரிபோது எங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 7750 0001 அல்லது 0112 7750 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருது? என்ன பேர்? நீங்க பேசுறது விளங்குது இல்லையம்மா, உங்க பேர்
1: என்ன?
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஸ்ரீயா பேசுறேன்.
0: பிரியா அதான் எனக்கு ஸ்ரீயான்ற மாதிரி கேட்டுச்சு. சரி பிரியா, நல்லா இருக்கீங்களா? பிரியா
1: ரொம்ப
0: சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கேன் பிரியா. குடும்ப சகிதம் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. அப்படியா? சரி சரி, அப்படியா? நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்திருக்கீங்க. விலங்குல
1: பாபா பேசுறாரு.
0: சரி, அவங்க பேசிட்டாங்க சந்தோஷம். சொல்லுங்க பிரியா, யார் நாம இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? அன்பான வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சி அட்டகாசமாக இருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் வைஷ்ணவி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காங்க வெள்ளவத்திலிருந்து.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யாருண்ணா பேசுறீங்க?
1: நான் நாகஸ்தனிலிருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அண்ணா.
0: ஐயாத்துறை சண்முகநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: அடுத்த
0: பாடலும் அப்படித்தான் வரும். சரியா?
1: சரியா.
0: சரி சொல்லுங்க, ஊர் பக்கம் என்ன மாதிரி, மழையா வெயிலா?
1: காலையில மழை அன்றைக்கு மழை இல்ல அண்ணா.
0: அப்படியா? சரி,
1: காலையில தான் சரியான மழை.
0: சரியான மழையா? சரி, பிழையான மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக் கொள்வோம்.
1: என்ன
0: இருக்கு? சரி, நீங்க சொன்னதே சாப்பிட்டு பாத்துறோம். சரியா?
1: சரியா, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் சத்தி சோசல் வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும், மற்றும் விஏஆர் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாது சின்னத்தம்பி, தலவாக்கல கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் எஸ்டேட் ஏகாம்பரம் குடும்பம், குப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடன் ஐயா, மற்றும் கந்துலையாவில் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உறக்கையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி,
0: வணக்கம். நன்றி நன்றி. அன்பு வணக்கம். ஜோன் ஏகாபுரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் அன்பு கலந்த மாலை பொழுது வணக்கம். அம்மு சகோதரர், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் குகன், எப்படி இருக்கிறீங்க? புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்று பிறந்த நாளை இணைந்தே கொண்டாடும் அன்பு மகள் அவளுக்கு பிந்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். ஓகே, அன்பான வணக்கம் விட சொல்லிருக்கே. கிருஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்காங்க. ஹங்கலது நிகழ்ச்சி கேட்டுக்கணும். கிஷா, பாடல்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த குடும்பத்துக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுங்க. ஓகே கிஷா, பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பான மாலை பொழுது வணக்கம். புவனேஸ்வரனா எப்படி இருக்கிறீங்க? நான் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். முத்தையா காளிமுத்தன் வச்சிருக்கேன். மணி குடும்பம், மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், மற்றும் தீபா குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. கரோலில் இருந்து சுகந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக நினைத்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வணக்கம் அண்ணா. வணக்கம், நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். அவிசாவலி பென்றி கெஷன் குமார் தங்கதுரை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறார். இந்தியாதுரை ஆட்டோ விஸ்வநாதன், தம்முதுரை மதுரை வகைத்தோட்டை சின்னையா மகாதேவன், வத்தலை ஐயாக்கண்ணுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். அதே போல நிஷா நிஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக நடந்திருக்காங்க. மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக பேஸ்புக் வழியாக நடந்திருக்காங்க. அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அழைப்பின் வழியாக இரண்டாம் சொந்தம் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி கௌசல்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மக்கள் சூடிய மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஸ்டார் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தொகுதி ரகுமான் இசையில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? லோஷா. எங்க இருந்து பேசுறீங்க லோஷா? தொல்புரம். லோஷா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படியா? சரி சரி லோஷா, சொல்லுங்க லோஷா, என்ன மாதிரி பாடல்கள் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க யாரெல்லாம் இருக்குங்க பாடல் கேக்குறதுக்கு? நன்றி. அதுபோல் எங்களோட அழைப்பின் வழியாக பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் அன்பு வணக்கம் சொல்லுங்கள். இனிமையான இரவு பொழுது வணக்கம் போனேஷனா விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆராயும் போது இதே ரத்தினம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார் பேஸ்புக் வழியாக. அன்பான வணக்கம் போனேஷனா, எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கார்த்திக் தான் இந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டுருக்காரு. வணக்கம் கார்த்திக், நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமையான வணக்கம் போனேஷ் பிரதர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய மணிவண்ணன் வந்திருக்கார். மாளிகை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய எங்களோட துஷார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாவனில் இருந்து தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் எடுத்துக்கொண்டே 27ஆம் திகதி நாளைய நாள் பாத்தீங்கன்னா 12வது பிறந்தநாளை கொண்டாடும் திறனியங்கல உடப்பளவைச் சேர்ந்த உமேஷ் அவர்களை அப்பா முருகதாஸ் அம்மா கலைச்செல்வி உடன்பிறப்புகளான தர்ஷிகா பிரவீன் ஆகியோரும் மற்றும் உறவினர்களான தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தப்பா சித்தி நண்பர்களான பாரத் டினோஜ் அதே போல திக்ஷனா சிரோமி பிரசாந்த் மற்றும் கொட்டகலையைச் சேர்ந்த உறவுகள் ஆகியோரும் சேர்ந்து வாழ்த்துவாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடுங்கள்.

0: நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமா உற்சாகமா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், யாரது? என்ன பேருமா? என்ன பேர்? சங்கீதாவா? சங்கீதா, நல்லா இருக்கீங்களா? யாரோட கதைச்சீங்க? ஆனந்தி அக்கா, பேரை மாத்திட்டீங்களே. சரி சரி, சந்தோஷம். நீங்க என்ன செய்றீங்க, படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா?
1: தலைமல்
0: பிடிக்காதா? இல்லையா? இல்ல, பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது போல. சரி சரி, இந்த அறிவுரை யாரும் வீட்டுக்குள்ள வேணாம், சரியா? வேற யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நேர்களுக்கு சொன்ன சரியாமா? சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: நானும் என் தம்பிக்கும் மாமாவும் தாத்தாவும்
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி.
0: அன்பான வணக்கம் போனேஷனா, அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கும் சொல்லுவேன். எங்களோட பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் தெஹிவலிலிருந்து நிகழ்ச்சியின் பாடல்கள்லாம் வித்தியாசமா இருக்கிறத ரொம்ப சந்தோஷம் என்று பகிர்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தேவராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் தெஹிவலிலிருந்து. அதே போல மாலை வணக்கம் மிஜாலினி வந்திருக்கிறாங்க அவிசாவலிலிருந்து. சோங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கிறது. அன்பு கணவர் பிரதீப், அன்பு மகள் மதிவதனிக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே என்னையும் என்னுடைய பேரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இணைத்துக் கொண்டேன் சகோதரி. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். இனிமையான வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் சூப்பரோ சூப்பர்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த இகவலில் இருந்தால் அவர் வந்திருக்கார். அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கிறார். வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு அஜித் பாடல் ஒன்று தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து குமுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கார். சார், எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. ஒலிக்க வருகின்ற பாடல் இது ஸ்டார் ஆஃப் த டே. இன்றைய ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை அபிராமி. ஒலிக்க வருகின்ற பாடலை தொடர்ந்து வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம்.
2: திரை உலகின் நட்சத்திரம்.
3: அழுதையோ நாய்க்குட்டியோ மனுஷனோ, குத்துயிரும் கொலைமா கிடைக்கல, பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? ஐயா, அந்த நாய் கடிக்காதியா? கேர்ந்து குதிக்காதியா?
4: கடிக்காதீங்க, கடிச்சு முடிச்சு.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 20 கோடி ரூபாவுக்கும் அதிக எடை கொண்ட ஹசிஸ் போதைப்பொருடன் கனடியர்கள் கைது. வெள்ளன்பில துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் கைது. 81,000 கடந்துள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. நாடு முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. இனவாத பிரச்சினையின்றி சகலரும் ஒற்றுமையாக வாழும் காலம் உருவாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவிப்பு. இறக்குமதி வாகனங்கள் சுங்கத்திலிருந்து எடுக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை. கொங்கோவில் 1,300 உயிர்களை பலியெடுத்த இபோலா.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். 20 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட ஒரு தொகை ஹசிஸ் போதைப் பொருள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டன. கனடாவின் டொரண்டோ நகரிலிருந்து டோகா ஊடாக கட்டார் ஏர்வைஸ் விமானத்தை பயன்படுத்தி இலங்கைக்கு வருகை தந்த இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியே செல்ல முயற்சித்தனர். இதன்போது சுங்க அதிகாரிகள் அவர்களை சோதனையிட்டபோது அவர்களிடமிருந்து 201 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டன. 20 கிலோ 117 கிராம் எடை கொண்ட போதைப் பொருளை 80 பொதிகளில் சுற்றி கொண்டு வந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதோடு சந்தேக நபர்கள் ஓவியர்கள் என தெரிய வந்துள்ளது. வெள்ளன்வில பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் துப்பாக்கிதாரி ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர் என தெரிய வந்துள்ளது. வெள்ளன்வில பகுதியில் நேற்றிரவு 7:45 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிள் வருகை தந்த இருவர் வெள்ளன்வில நடைபாதை மருங்குக்கு அருகிலுள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்பாக இருந்து அதன் உரிமையாளரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டின் பின்னர் துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த 55 வயதான உணவக உரிமையாளர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவர் கொஸ்மல்லி என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரின் உறவினர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பொர்லஸ் கமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் நவகமுக பகுதியில் வைத்து இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 6 கிராம் 600 மில்லி கிராம் ஹெரோயின் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இவர்கள் 28 மற்றும் 37 வயதுடைய பக்கமுன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை வத்தளை பகுதியில் உற்சவ அரங்கொன்றில் கடந்த வியாழக்கிழமை பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்றின்போது துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. குடு ரொசான் என்பவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் குடு ரொசானின் ஆடையைப் போன்று ஆடை அணிந்திருந்த இன்னும் ஒரு நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானார். அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் வண்டி ஜாயேல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. உடன் விசாரணையின் பிரதிபலனாக சந்தேக நபர்கள் இந்தியாவில் தனுஷ்கோடியில் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு குற்றம் இடம்பெற்றவுடன் அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்றிரவு இடம்பெற்ற வெள்ளன்வில துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டமை, வத்தளை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் ஒரு நாளுக்குள் கைது செய்யப்பட்டமை ஆகியன தற்போது முன்னெடுக்கப்படும் குற்றத்தடுப்பு வேலைத்திட்டத்தின் சாதகமான நிலைமையை எடுத்துக்காட்டுகின்றது. நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 81,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 61 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த மாதத்தில் நேற்று வரையிலான தரவுகளின்படி மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மாவட்ட ரீதியில் கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுள் ஒன்றாக விளங்குகிறது. மேலும் மாத்தறை, கண்டி, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 26,000 மேற்பட்டோர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நள்ளிரவு நிலவரப்படி சராசரி டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2,300 தாண்டியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் நுழைவு பெருகும் இடங்களை அழித்தல், சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாது பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முதன்முறையாக இலங்கையில் சகல இன மக்களது இதயங்களை ஒன்றிணைத்து ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்ப முடிந்ததையிட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாக சோசியலிச இளைஞர் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சருமான இரங்க குணசேகர தெரிவித்தார். மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் 2026 சகோதரத்துவ நாளை முன்னிட்டு இதயங்களின் பிணைப்பு ஒன்றிணைந்த பயணம் எனும் கருப்பொருளில் முன்னெடுக்கப்படும் நிகழ்வு குறித்து அறிவுறுத்தும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பிரதி அமைச்சர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நமது நாடு சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், பர்கர்கள், மலையாளக்காரர்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழும் ஒரு தேசமாகும். ஆனால் கடந்த பல தசாப்தங்களாக சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தேசமாக முன்னேறுவதற்கு தடையாக சில காரணிகள் இருந்தன. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே ஆட்சியில் இருந்த சிங்கள, தமிழ், முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் மக்களை பிரித்து வைத்தே ஆட்சி செய்தனர். சிங்கள மக்களின் பிரச்சினைகள், தமிழ் மக்களின் பிரச்சினைகள், முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகள் என தனித்தனியாக கையாண்டு நம்மை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக பிரித்து ஆண்டனர். இதன் இறுதி விளைவாகவே நாடு பொருளாதார ரீதியாக பேரழிவை சந்தித்தது. ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், பேர்கர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் இதயங்களையும் ஒன்றிணைத்து ஒரு இலங்கை அரசாங்கத்தை கட்டி எழுப்ப முடிந்துள்ளதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 1.5 இதனை சாதிக்க முடிந்துள்ளது. கடந்த 1.5 இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இனவாத பிரச்சினைகள் ஏதுமின்றி அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படும் ஒரு காலம் உருவாகியுள்ளது என்பதை மிகவும் பணிவுடனும் மகிழ்ச்சியுடனும் அறியத் தருகிறேன். நாம் ஆட்சி அமைத்து 1.5 ஆகின்றன. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளோம். எமது ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பாடு இடமளிக்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக சட்டபூர்வ விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் நடுநிலையான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்காக அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை எண்ணி குற்றவாளிகள் பயந்துள்ளனர். சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை எண்ணி அவர்கள் பயந்து ஒன்றிணைந்து ஒன்றிணைய பார்க்கிறார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ளாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டு 6 கடந்த 625 வாகனங்களும் 3 கடந்த 1025 வாகனங்களும் துறைமுக வளாகத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போது ஊடகங்களில் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் 1,000 வாகனங்கள் இறக்குமதியாளர்களால் எடுத்துச் செல்லப்படாமல் தேங்கிக் கிடப்பதாக செய்திகள் வெளியாகின. நான் இன்று அது தொடர்பில் கண்டறிந்தேன். 3 கடந்து இன்னும் சுங்கத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ளாத 1025 வாகனங்கள் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ளன. இதில் 625 வாகனங்கள் 6 கடந்துள்ளன. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த 1025 வாகனங்களில் எந்த வாகனங்களும் சுங்கத்தினால் ஏற்பட்ட பிழையினாலோ அல்லது சந்தேகத்தின் அடிப்படையிலோ வைக்கப்பட்டிருக்கவில்லை. இறக்குமதியாளர்களை விடுவித்து செல்லாமல் இருக்கின்றார்கள். சுங்க கட்டளை சட்டத்தின் 109 சரத்தின் பிரகாரம் எந்த சுங்க பிழைகளும் இடம்பெறாது விடுத்து குறித்த இறக்குமதியாளர் 1 ஒரு பொருளை துறைமுகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ளாதுவிட்டால் தீர்வை வரி உள்ளிட்ட ஏனைய வரிகளை செலுத்திய பின்னர் அந்த பொருட்களை ஏலத்தில் விற்பனை செய்து அதில் கிடைக்கும் தொகையிலிருந்து அரசுக்குரிய வரியையும் அறவிடவும், மிகுதி பணம் இருந்தால் துறைமுக கட்டணம், தாமத கட்டணம் ஆகியவற்றை செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனையும் தாண்டி பணம் மிகுதியாகும் பட்சத்தில் அது குறித்து இறக்குமதியாளருக்கு வழங்கப்படும் என சிரேஷ்ட சுங்க பணிப்பாளர் மற்றும் சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தாா். சட்டவிரோதமாக 64 புறாக்களை நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவர் கட்டுநாயக்க சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். அதில் 8 புறாக்கள் உயிரிழந்துள்ளதோடு எஞ்சிய புறாக்களை இத்தாலிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவினர் தெரிவித்தனர். இச்சந்தேக நபர்கள் இத்தாலியிலிருந்து சட்டவிரோதமாக இவ்வாறு புறாக்களை கொண்டு வந்துள்ளனர். அவர்களின் எட்டு பயணப்பகுதிகளில் இருந்து 12 கூடுகளில் அடைத்து குறித்த புறாக்கள் கொண்டுவரப்பட்டிருந்தன. புறாக்கள் உள்ளிட்ட அவர்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த பொருட்களின் பெறுமதி 34 லட்சம் ரூபாவாகும். இவரது சகோதரர்களும் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதோடு புறாக்களை மீண்டும் இத்தாலிக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளவாய கிரிந்தோயாவில் நீராடச் சென்ற தேரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 18 வயதான அவர் வெள்ளவாய பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு தானத்துக்கு செல்லும் வேளையில் நீராடச் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கலவான வெத்தாங்கல கங்கையில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 16 வயதான இவர் தனது நண்பர்களுடன் நீராடச் சென்றார். ஆற்றின் ஆழமான பகுதியில் நீராடச் சென்ற குறித்த மாணவர் நீரில் மூழ்கி காணாமல் போன நிலையில் போலீசார் முன்னெடுத்த தேடுதலில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். பொலனர்வை பகுதியில் நிலவி வரும் வறட்சியான வானிலையை அடுத்து காட்டில் வாழும் யானைகளை கவுடுள்ள தேசிய பூங்காவில் அதிக அளவில் காணக்கூடியதாக உள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் குறித்த யானைகளை பார்வையிட கவுடுள்ள வனப்பூங்காவுக்கும் வருகை தருகின்றனர். தம்புளை மாத்தளை பிரதான வீதியில் கபுவத்த பகுதி இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு அவரது இரு பிள்ளைகளும் காயமடைந்தனர். தம்புளை மாத்தளை பிரதான வீதியில் கபுவத்த பகுதியில் டிப்பர் ரக வாகனம் சாலையின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிச் சென்றது. இதன்போது வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த தாய் மற்றும் அவரது இரு மகன்கள் டிப்பர் வண்டியில் மோதி விபத்துக்குள்ளாகினர். தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இரு மகன்களும் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளவராவார். உயிரிழந்த தாய் குவைத்தில் பணிப்பெண்ணாக பணியாற்றி கடந்த சில தினங்களுக்கு முன்னரே நாட்டுக்கு வந்துள்ளார். தாயும் இரு மகன்களும் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்கு சென்றபோதே குறித்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். கேகாலை ஊறுபொக்க வீதியின் தித்தவல்ல பகுதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் செலுத்துநர்கள் இருவரும் படுகாயமடைந்து ஓமல்பே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 39 வயதான ஹால்பந்தேனிய பகுதியைச் சேர்ந்தவரே உயிரிழந்தார். ராஜகிரிய கலப்பட்டுவா பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த சிறுவன் ஒருவன் இழுத்துச் செல்லப்பட்டு எதிர் திசையில் பயணித்த மோட்டார் வண்டியில் மோதி படுகாயமடைந்தார். 4 வயதான சிறுவன் IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். புளியங்குளம் புத்தூர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு அருகில் இருந்த பாதுகாப்பு மதிலில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிள் செலுத்துநர் உயிரிழந்ததோடு பிற்புற இருக்கையில் பயணித்த நபர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இபோலா வைரஸ் காரணமாக கொங்கு ராச்சியத்தில் 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இது அங்கு வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைரஸ் காரணமாகவே கொங்கு ராச்சியத்தில் இதுவரை 1354 பேர் உயிரிழந்துள்ளனர். 3075 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களுக்குள் மரண எண்ணிக்கை 140% வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தொற்றாளர்கள் பதிவு 27% அதிகரித்துள்ளது. இதுவரை பரவிய இபோலா தொற்று நிலைமைகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை இபோலா தொற்று மிக வேகமாக பரவி வருவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் காட்டுத்தீ இதன் காரணமாக 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருவதாக BBC தெரிவிக்கின்றது. கடும் காற்று மற்றும் அதிக வெப்பம் காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போடோ நகர் நோக்கி காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதாக மீட்பு பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வாறெனினும் வானிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அடுத்து ஸ்பெயினின் மெட்ரிக் நகருக்கு வெளியே காட்டுத்தீ பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் சில தினங்களில் நிலைமை இன்னும் மோசமடைய வாய்ப்பிருப்பதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ ஜென் ஜேஸ் தெரிவித்துள்ளார்.
0: வசந்தம் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஜிம்பாப்வேக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஐசிசி டி டுவெண்டி அணிகளுக்கான தரவரிசையில் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இந்திய அணி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஜிம்பாப்வே தொடருக்கு முன்னதாக அயர்லாந்து அணிக்கு எதிராக 2 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரிலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரிலும் இந்திய அணி விளையாடியது. அந்த தொடர்களில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் அதிர்ச்சி அளித்தது. அதனால் 2022 முதல் டி டுவெண்டி தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த இந்திய அணி இரண்டாம் இடத்துக்கு சென்றது. தற்போது ஜிம்பாப்வே தொடரின் முதல் 2 போட்டிகளில் வென்றதன் மூலம் மீண்டும் தரவரிசையில் முதலிடத்தை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 20 கோடி ரூபாவுக்கும் அதிக எடை கொண்ட ஹசிஸ் போதைப் பொருளுடன் கனடியர்கள் கைது. பெல்லன்பீர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. 81,000 கடந்துள்ள டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை. நாடு முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. இனவாத பிரச்சினையின்றி சகலரும் ஒற்றுமையாக வாழும் காலம் உருவாகியுள்ளதாக பிரதி அமைச்சர் ரங்க குணசேகர தெரிவிப்போர். இறக்குமதி வாகனங்கள் சுங்கத்தில் இருந்து எடுக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை. கொங்கோவில் 1,300 உயிர்களை பலியெடுத்த இபோலா. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக 3059 சீட்டெழுப்பு வாரமான அது கோடிபதிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 3, 11, 27, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 3, 11, 27, 71. சுபபரிசு ரூபாய் 586,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 77,96,480 ரூபாய். அடுத்த சுபபரிசாக ரூபாய் 589,00,000. சிட்டிலிப்புக்கான இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 4,945 சிட்டிலிப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி மிதுனம், வெற்றி இலக்கங்கள் 10, 14, 45, 50. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி மிதுனம், வெற்றி இலக்கங்கள் 10, 14, 45, 50. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சுபபரிசு ரூபாய் 67,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,71,88,520 ரூபாய். அடுத்த சுபபரிசாக 71,00,000. சிட்டிலிப்பிற்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிட்டிலிப்பு வாரமான 3,233 சிட்டிலிப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 16, 21, 34, 36. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 16, 21, 34, 36. சுபபரிசு ரூபாய் 596,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 68,34,560 ரூபாய். அடுத்த சுபபரிசாக ரூபாய் 599,00,000. சிட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற சுபபால் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 5,394 சிட்டிலிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 15, 23, 53, 80. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 15, 23, 53, 80. சுபபரிசு ரூபாய் 505,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. 2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,65,760 ரூபாய். அடுத்த சுபபரிசு ரூபாய் 507,00,000. அடுத்த சிட்டிலிப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த 967 சிட்டிலிப்பு வாரமான சுப்பிரே தன சம்பதவுக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 5, 6, 7, 5, 4, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 5, 6, 7, 5, 4, 2. சுபபரிசு ரூபாய் 249,00,000 சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 37,61,980 ரூபாய். அடுத்த சுபபரிசு ரூபாய் 250,00,000. அடுத்த சிட்டிலிப்புக்கான கபிலநிற சுபிரி தன சம்பத லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 441 சிட்டிலிப்பு வாரமான ஜய சம்பத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 5, 4, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 5, 4, 2. 2,50,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 26 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,85,080 ரூபாய். அடுத்து சிட்டிலிப்புக்கான ஜெய சம்பத நீலநிறாச்சிரப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 1,063 சிட்டிலிப்பு வாரமான சசரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 22, 24, 31. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 22, 24, 31. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,80,080 ரூபாய். அடுத்த சிட்டிலிப்புக்கான கபில நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து 2,409 சிட்டிலிப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுது சி, சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 20, 44, 61, 74. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜி, சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 20, 44, 61, 74. 2,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டதும் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,53,54,480 ரூபாய். அடுத்த சுப்பகோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,243,00,000. அடுத்த சிட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சிட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துக்காக பாடல் ஒடுத்துகிறது ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருது? ஆட்டோ விசுவநாத. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க பாடல் கேட்பதற்கு.
1: நன்றி.
0: தொடர்ந்து உற்சாகமாக இருக்கும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அடுத்த பாடல் சூப்பரான பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம்.
1: நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு மாராணி கணக்குல வாழ போறேன். ஒன்னே மாதிரி சண்டியனுக்கா வாக்கப்படுவேன்.
2: ஏன் சண்டியனுக்கு வாக்கப்பட்டேன்னா புலிக்குட்டி உறக்கு
1: வேணாம் சாமி, எனக்கு புள்ளக்குட்டி போதும். விட்டா பிரசவம் பார்த்து பேரைய சிறுவல இருக்கு.
2: வைக்காம பண்ண இங்க ஐயா வேறு பிள்ளைக்கு
1: வெள்ளக்காரன்
2: அடிக்கத்தான்
3: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் தடையாக வந்து கொண்டிருக்கிற நடிகை அபிராமி ஒலிக்க வருகின்ற பார்வையை தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் லங்கா மீடியா கிறிஸ்தவ வானொலியோடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம் நீரின் தேவன் நான் உண்மை துதிப்பேன், நீரின் தேவன் நான் உண்மை உயர்த்துவேன். 118 சங்கீதம் 28 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது.

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்க.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா, இப்பவே டைப் பண்ணு. வான்மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. தேவ செய்தி வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
3: யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். மனிதர்கள் பார்ப்பதை போல ஆண்டவர் நம்மை பார்ப்பதில்லை. மனிதர் எங்களை எப்படி பார்ப்பார்கள்? வெளிப்படையான எங்களுடைய தோற்றத்தையும் நாம் அணிந்திருக்கும் ஆடை அலங்காரத்தையும் தான் பார்த்து என்னை மதிப்பீடு செய்வார்கள். எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறதா, பட்டம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கடவுள் மனிதன் பார்க்கிற விதமாக பார்க்காமல் உள்ளான எம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி ஈசாயின் இடத்திற்கு கடவுள் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பினார். அப்பொழுது சாமுவேல் வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து தாவீதின் சகோதரர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ண பார்த்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். 1 சாமுவேல் 16:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் குறிப்பிட்டார். ஒருமுறை தாவீது ராஜா ஒரு பாவத்தை செய்த போது அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை ஆண்டவரிடம் அறிக்கை செய்தான். கர்த்தரும் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். தன்னுடைய இருதய

என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறான். ஒருவேளை பாவத்தால் உங்கள் இருதயம் கரைப்பட்டிருக்கலாம், அதனால் உங்களால்

வரவழைத்துக் கொள்ள விருப்பமா? ஆயின் தம்பி தங்கிகளே, இப்பொழுதே உங்களுடைய உறவினர் அல்லது பெற்றோரின் தொலைபேசி மூலமாக ஒரு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பி வைங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். சில்ட்ரன்ஸ் புக் என டைப் செய்து ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு இடைவெளி விட்டு உங்களுடைய முகவரியை

0712 4526 6621. அழகிய வண்ண படங்கள் நிறைந்த புத்தகத்தை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம்.

பரமேஸ்வர் கடவுளை ரிமேஷா அபி வட்டுகோட ரொனன் எட்டின் நாவலப்பிக்கி மூர்த்தி கிணிகத்தேன வசந்த மலர் தெஹிவலை எலிசபெத் ராஜா பசரையிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. புதிய ஏற்பாட்டில் அதிக நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலர் யார்? மீண்டும் அந்த கேள்வி, புதிய ஏற்பாட்டில் அதிக நிருபங்களை எழுதிய அப்போஸ்தலர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-621 0722-4562-621. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருது? மாவனல்ல. நீஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா. ஆஹா, ஓஹோன்னு இருக்கிற மாவனல்ல பக்கம் என்ன மாதிரி? வெளியில போனா? சரி சரி அம்மா, சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: நன்றி.
0: Tum tum tum chak tum chak tum tum tum chak

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கின்றது. சொந்தங்களே, ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யாருண்ணா பேசுறீங்க?
1: சுரேஷ்.
0: எப்படிங்க சுரேஷ்? சுரேஷ் நல்லா இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை? சுரேஷ் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி தான். சரி சுரேஷ், என்ன செய்றீங்க? வேலையா? அப்படியா? என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க இப்போ? மண் வீடு கட்டுறதுக்கு மரம் வெட்டணும். அப்படியா? மண் வீடு கட்டுறதுக்கு மரம் வெட்டுச்சுன்னா மூங்கில் வெட்ட போறீங்களா?
1: நன்றி.
0: அன்பான வணக்கம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. விந்துக்களை அரசு நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஜோன் நட்சத்திர நண்பு வணக்கம் சொல்லிக் கொண்டே பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார். நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்பான வணக்கம் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். சென்னை சிங்கர் நாகராஜன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நசூர் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கார். ஜோன் நேகாமரம் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். வணக்கம் ஜோன் நேகாமரம், எப்படி இருக்கிறீங்க? அன்பான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ். பலா பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்கிறது. வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் தான் கமெண்ட்ஸ் பதிவிட்டுருக்காங்க. பாசையூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்காரு. வினோதன் வினோ புவனேஷனா எப்படி இருக்கிறீங்க? பண்டாரமலை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், லோஷ், ரோஷன், சபினா சிலோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அது போல சந்தானம் சக்தி புவனேஷனா வணக்கம். கொட்டகலை சந்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கொட்டகலையில் அப்படி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்கிறார். அன்பான இரவு பொழுது வணக்கம். மீபிடி காந்தியிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆரையமதி இதயரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகோதரா விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம். மாலை வணக்கம். மாலையில் போட்ட மெசேஜ். புதுச்சேரியிலிருந்து புத்தூரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்காரு. குகன் அன்பான வணக்கம் அண்ணா புவனேஷ் அண்ணா அப்படி இருக்கிறீங்க. ராமச்சந்திரன் கர்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாடல் தெருவில் அருமையோ அருமையோ சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. மாபோல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கந்தகல் இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ணா சத்து சந்திரகுமார், அண்ணி அந்தோணியம்மா, செல்லக்குட்டி லுக்ஷி, அக்கா சந்திரிகா, மச்சா நாகராஜா, அன்பான ஜெயாம்மா, சகோதர ஹாருணி, ஹாரூர் சப்மால்கந்த வசந்தகுமார், மாவடி விம்பு சசிகுமார், வெளிமடை செல்வராம், வத்தலை ஐயா கண்ணு, தலைவாக்கலை கிருஷ்ணபத்தன், எல்லோருக்காகவும் பாடல் தாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுல்லை கிந்தகளிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மனசுக்கா ஜுனைட் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிர்மலா பால வணக்கம் சொல்லியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அக்கறை பற்றி பாப்புலர் ரிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாட்டம் சந்தோஷமாக உற்சாகமாக. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹாய் ப்ரோ, நீண்ட நாளாச்சு எங்களோட பேசி.
0: அதான், யார் பேசுறீங்க?

0: பேர்? வெஸ்டர்ன் ராஜா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க ராஜா, சாப்பிட்டீங்களா? அப்படியா, என்ன சாப்பாடு இன்னைக்கு
1: ஞாயிற்றுக்கிழமை?
0: அப்படியா, அப்ப போய் ஏன் போய் சொல்றீங்க? என்னங்க நீ?
1: என்ன
0: பாடல்?
1: இந்த செலக்சன்ல தருவீங்களோ தெரியாது. அந்த எனக்குள் ஏன் அன்பே அன்பே மாற்றம்,
0: எனக்குள் ஏன் அன்பே அன்பே மாற்றம்,
1: எனக்குள் ஏன் அன்பே அன்பே மாற்றம்,
0: நன்றி.
2: சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவே எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷ் ஆன சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, எது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தோஷமாக உற்சாகமாக நிகழ்ச்சியில் இருந்து நீர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? பெரியலீலாவனை சாந்தி கோவிந்தராஜ். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும். சொல்லுங்கம்மா, என்ன யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதுக்கு?
1: நன்றி.
0: ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற போகின்றேன். என் நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள் வசனத்தோடு, நடந்து கொள்ளுங்கள் வசந்த கலாட்டா. ஒரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று பொங்கல் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: இசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.
1: 102.6, 102.8. This is Vasantham FM.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

0: தொலைச்சா
1: ஜஸ்ட் நவ
0: எதனா தொலைச்ச
1: ஹார்ட் தலைவா.

தொழிலாடி விதியில் நிற்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாடி விதியில் நிற்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. சனி ஞாயிறு என 2 நாட்கள் இனிமையான வார இறுதி விடுமுறைக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அளப்பரிய சந்தோஷத்தையும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் கொண்டு வர வேண்டும் என்று நானும் மனதார வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே மிக மிக சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று நானும் சந்தோஷமாக உங்களுக்கும் பகிர்ந்து கொள்வதோடு இன்றைய சிந்தனைக்காக. திங்கட்கிழமை அப்படின்னாலே பல பேருக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடும். அதாவது திரும்பவும் நாங்க வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா ஒன்னு நினைச்சு பாருங்களேன், கடந்து போன சனியும் ஞாயிறும் நமக்கு ஓய்வை கொடுத்துச்சுன்னா இந்த திங்கட்கிழமை தான் நம்முடைய கனவுகளை நோக்கி ஓடுறதுக்கான ஒரு புதிய கதவை திறந்து வைக்குது. ஒரு புதிய வாரத்தை எப்படி தொடங்குகின்றோம் அப்படின்றதுதான் அந்த வாரத்தோட வெற்றியே இருக்குது. அதனால இந்த திங்கட்கிழமைய ஒரு சுமையா பார்க்காம உங்கள் சாதனைகளுக்கான முதல் படியா பாருங்க. நேற்றைய கவலைகளை விட்டுட்டு இன்றைய விடியலை முழு நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. 12 மணி கடந்து 12 நிமிடமாகும் இந்த வழி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது. இருவர் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஸ்ரீ பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு வாழைச்சேனையில் இருந்து செல்லத்துறை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து துஷ்யந்தி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்குடாவிலிருந்து ஆலோசனம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போன்று அம்மன்புரம் சிங்களுடைய சூரிய சிலை போல பாதுக்கே சின்ன தம்பி, அதே போல சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தன் இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி, அதே போல சுமதி ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. ஐஷிவாணி இனிய காலை நேர வணக்கம். இன்று என்னுடைய அக்கா மகன் பிரதீஷ் தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அம்மா கிஷாந்தனி, அதே போல மணிக்கவும் அம்மா கிஷாந்தி, அப்பா தனேஷ்குமார், மாமா மார்களான யுதாகரன், அதே போல மனோஜ், சசிதரன், மாமி டிலுக்ஷினி, அம்மம்மா ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி, தாத்தா மலர் ராஜா, அப்பம்மா நர்மதா தேவி அனைவரும் இறைவன் அருளோடு சிறப்பான வாழ்வுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றாங்களாம். மேலும் இன்றைய பிறந்தநாளை கொண்டாடும் பெரியம்மா பரமேஸ்வரிக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக யுதாகரன் மௌஜின் வட்டவழந்த நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை வாசனம் எஃப்எம் சார்பாக ஹரிஹரன் மற்றும் பரமேஸ்வரி அவங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதே வழி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம்பில் இருந்த சுந்த தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்க. இன்றைய நாள் பிறந்த நாள், அதே போல திருமணம் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க, கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஜெகதீஷ் இனிய காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, விடியலோடு இணைந்திருக்கின்றோம். மாறையம்பது இதரத்தனம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை நேர வணக்கம் சிவானி, காயம்புத்திலிருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி லதா, மகன் ராஜா ஆகியோரையும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், திப்பான் குடும்பம், அதே போல சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கட்டக்கலை ட்ரைட்டன்லிருந்து முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பாஸ்கர் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பின் விளைவும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போல மோகுரன் விளைவும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. தொடர்ச்சியிலிருந்துக்கும் இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வடியல் நிகழ்ச்சி. ஒலிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடல் இசை புயல் ரகுமணி இசையில் ரிதம் திரைப்படத்துக்காக ஒலிக்கின்றது.

அதிகாலையின் அமைதியோடு மனதை மெதுவாக தொட்டு சென்றது காற்றையின் வாசல் வந்து பாடல். சில பாடல்கள் காதுகளை கடந்து நேராக இதயத்துக்குள் வந்து தங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான இசையோடும் இனிய குரலில் ஒரு இனிமையான பாடல் அப்படியே கற்று நாங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த அழகான விடியலில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0312-7755-3 அதே போல 0312-7755-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதேபோன்று துளசுவல பூமி காட்சியில் தமிழி தீபிரபா ஸ்ரீதரன் சரங்க பிரபா அபிஷரன் ஈசான பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ராமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சுக்கலிங்கம் முத்துக்குமார் அருள்மொழி சின்னைய மகாதேவன் மற்றும் எம்எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா மற்றும் எட்டியந்துறை சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எட்டியந்துறையில இருந்து அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கன்னிமா சூட்டி அதே போல கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி குமாரி அதே போல எட்டியந்துறை சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகம் ஈடுபடுகிற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கிரியலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்வதோடு மனிதர்களை தனலட்சுமி சின்னத்தம்பி அதே போல அழகு சுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கிலியா கங்கை வித்தை சேர்ந்த டிஷான் டிலான் சஜீவன் கமிஷ்கா சச்சுன் லுக்ஷனா ரித்திக் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை மாவனந்த நிஷா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் திமோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா மலர்ந்திருக்கும் இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு சரண்யா அஷிபா மிஷ்மிதா ரமேஷ் யோகா விஜயா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி திருநெய்களிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளப்பத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க.